சந்தன தந்தன ஏ சந்தன தந்தன சந்தன தந்தன.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றம்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நண்பர்கள் சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதீர்கள். முன்னேற்றத்திற்கு எதிர்ப்புகள் தான் இன்றியமையாதவை. வெற்றி எனும் காற்றாடி எதிர்ப்பு எனும் காற்றை எதிர்த்து கொண்டுதான் மேலே பறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு உளவியலாளர் நார்மன் ஹில். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் இருந்துட்டே தான் இருக்கும். அதை பார்த்து பயந்து பின்வாங்கிட்டோம்னா உளமயமான எதிர்காலம் இருள் சூழ்ந்ததா மாறிடும். ஆக எந்த சூழ்நிலையிலையும் பயந்து பின்வாங்க கூடாது, துணிச்சலோட செயல்படணும். எதிர்காலம் பத்தின சிறந்த கற்பனை உணர்வு நமக்குள்ள வரணும். மனோதைரியத்தை இழந்துடாம செயல்படணும். மனோதைரியத்தை இழந்துட்டா மனிதன் எல்லாவற்றையும் இழந்த நபரா மாறிடுவான். மனசை யாரெல்லாம் ஜெயிச்சு வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் தான் இன்னைக்கு உலக வரலாறா மாறியிருக்கு. ஆக நம்ம வாழ்க்கையில முன்னேறது நம்மளோட முக்கியமான கடமை. கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை வீணாக்காம செயல்ல ஈடுபடணும். எதிர்காலம் நம்மளோட வரலாற்றையும் பதிவு செய்ய ஆரம்பிக்கும். ஆக நேரத்தை வீணடிக்க கூடாது. நம்பிக்கை தான் நிஜமான விஷயங்களை உருவாக்குது. நம்மளோட வெற்றிய தீவிரமா நம்ப ஆரம்பிக்கணும். எப்பவுமே எடுத்த காரியத்துல நம்பிக்கையை வைக்கிறது முதல் படி. ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படும் போது சுறுசுறுப்போட செயல்படணுமே தவிர பரபரப்போட செயல்படக்கூடாது. சுறுசுறுப்பு காரியத்தை ஜெயிக்க வைக்கும். பரபரப்பு சில சமயங்கள்ல காரியத்தையே கெடுத்துடும். உடம்பும் மனசும் சோர்வடைறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும். ஆக நிதானமும் மிதமான வேகமும் இருந்தா போதும், வாழ்க்கையில வெற்றி அடையலாம். முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஆசை நம்ம மனசுக்குள்ள மேலோங்கி நிக்கணும். என்னென்ன சாதனைகள் செஞ்சா வெற்றி அடைய முடியும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். அப்படி இப்படி நினைச்சிட்டே இருக்கிறத விட நம்ம மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் இருக்குதோ ஒரு காகிதத்துல வரிசையா எழுதி பார்க்கணும். அப்படி எழுதுனத ரெண்டொரு தடவை வாய் விட்டு படிச்சு பாருங்களேன். உங்களோட நம்பிக்கை இன்னும் அதிகமா சிறப்படையும். கற்பனைகள்ல பயத்தை நினைக்காம சந்தோஷமான உற்சாகம் தரக்கூடிய அனுபவங்களை தான் நினைக்கணும். கற்பனைக்கு நிறைய பலம் இருக்கு. கற்பனை காட்சிகள் வெற்றிகரமான மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உற்சாகமான டானிக். ஆனா நம்மள பலர் என்ன பண்றோம் தெரியுமா? காசு பணம் இல்லாம கிடைக்கக்கூடிய இந்த ஒரு உற்சாக டானிக்க எதிர்மறையான விளைவுகளை தூண்டுறதுக்கு தான் பயன்படுத்துறோம். முதல்ல அதை மாத்திட்டு நேர்மறையான விளைவுகளை தூண்டுறதுக்கு பயன்படுத்தணும். ஏன்னா இந்த கற்பனை மனிதனின் தலை சிறந்த ஆற்றல். ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்புகளும் முதல்ல ஒருத்தருடைய கற்பனையில தான் உருவாகுது. உங்களுடைய கற்பனை திறனை சரியான இலக்கோடு இணைச்சு விடாமுயற்சியோட செயல்பட்டா நீங்களும் ரொம்பவே எளிமையா உலக சாதனைகளையே செய்யலாம். சரி, இந்த கற்பனைகளை எப்படி சாதனைகளா மாத்துறது? நமக்குள்ள தெளிவான இலக்கு வேணும். நம்ம கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும், அதையே குறிக்கோளா மாத்தணும். அந்த இலக்கு அடையிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத திட்டமிடணும். கற்பனை அப்படின்றது வெறும் பகல் கனவா இல்லாம தினமும் அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கணும். கற்பனையை பத்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, அறிவை விட கற்பனை திறனே முக்கியமானது. அறிவு என்பது நாம் அறிந்தவற்றுடன் முடிந்து விடுகிறது, ஆனால் கற்பனை ஒட்டுமொத்த உலகையும் சுற்றியுள்ளது. அதனால நீங்களும் உங்களுடைய கற்பனைகளுக்கு சிறகுகளை கொடுங்க. முறையான திட்டமிடல், கடின உழைப்போட செயல்படுத்துங்க. உங்களோட கற்பனைகளும் நிச்சயமா ஒரு நாள் புகழ்பெற்ற சாதனையா மாறும். இந்த நாள் உங்களுக்கு சாதனையின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க.
1: அனுஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி புல்லறிவாண்மை, அதிகாரம் 85, குறள் எண் 843. அறிவிலார் தான் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையை அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தங்களை வழங்கிக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? குரு விருந்த துறை அப்படின்ற ஒரு ஊர்ல சுகுலர் அப்படின்ற ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அவர்கிட்ட பணம் நிறைய இருந்தாலும் படிப்பும் பட்டறிவும் பணிவும் கொஞ்சமும் இல்லாத மனிதர். சொற்பொழிவாற்றக்கூடிய இடங்களுக்கு முன் வரிசையில போய் உட்கார்ந்துடுவாரு. அவங்கள எல்லாரையும் பிரச்சனைக்கு உள்ளாக்குற விதமா எதிர்வாதங்களை தொடுப்பாரு. பழக்குகளை ஆண்டோர்கள் சான்றோர்கள் விசாரிக்க கூடிய இடத்துக்கு போவாரு. அங்க போய் குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறதுனா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் பெரிய செல்வந்தர் அப்படின்றதால தன்னை யாரும் தட்டி கேட்க கூடாது, தன்னை யாரும் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவர் மனசெல்லாம் நிறைஞ்சிருந்தது. ஒரு நாள் சில வேடர்களை கூட்டிட்டு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாரு. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு மரத்தோட அடியில் ஒரு முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் இவருக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் சுகுலருக்கு உருவாகுது. அதனால என்ன பண்றாரு, முதல்ல அவரை வாய் வார்த்தைகளால திட்டி தீர்க்க ஆரம்பிக்கிறாரு, வசை மொழி பாடுறாரு. ஆனா முனிவர் அதையெல்லாம் காதலே வாங்கிக்கல, தன்னுடைய தியானத்துல மட்டுமே குறிப்பா இருந்தாரு. அடுத்ததா அவர் மேல சின்ன சின்ன கற்கள் எடுத்து வீச ஆரம்பிக்கிறாரு, தொந்தரவுகளை அதிகமா கொடுக்கிறாரு. இருந்தாலும் தன்னுடைய தியானத்தை பொறுமையா முடிச்சதுக்கு அப்புறமா கோபத்தோடு தன்னுடைய கண்களை திறக்கிறாரு. கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய சுகுலர் மற்றும் அவருடைய வேடர்கள் எல்லாரையும் பார்த்து கோபப்படுறாரு. எழுந்திருச்சு நின்று, நீங்கள் அனைவரும் பன்றை குட்டிகளாய் மாறிவிடுங்கள் அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்டாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பன்றை குட்டிகளா மாறிட்டாங்க. ஆக ஒரு எதிரி கூட தனக்கு இழைக்க முடியாத ஒரு கொடுமையை தனது அறிவற்ற செயலால் தனக்குத்தானே இழைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த செல்வந்தர்கிட்ட இருக்குது. இந்த ஒரு குணத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இப்படிப்பட்ட புல்லறிவாண்மை குணம் மிகவும் ஆபத்தானது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அதை எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் புத்தரை சந்திக்கிறதுக்காக அபிநத்தன் அப்படின்ற மன்னர் போனாராம். புத்தர் வந்ததும் அவரை வணங்கிட்டு, ஐயா இந்த உலக வாழ்க்கையால பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன், உலக பற்றுகளை என்கிட்ட இருந்து விலக்கி என்னை ஒரு சிறந்த துறவியா மாத்துறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாராம். உடனே புத்தர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, உலக பற்றுகள் உலக பந்த பாசங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு உன்னால வாழ முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமா முடியும், இந்த உலக வாழ்க்கையால நான் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு ரொம்பவே சலிப்பா சொல்லிட்டாராம். உடனே புத்தரும் சரி நீ இந்த ஆசிரமத்துல தங்கி இருக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாராம். கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த ஆசிரமத்துல நாய்க்குட்டி ஒன்னு விளையாடிட்டு இருந்ததாம். புத்தர் அதை கவனிச்சுட்டு, இங்க நாய்க்குட்டிகள் எதுவும் இல்லையே, இது எப்படி உள்ள வந்தது அப்படின்னு தன்னுடைய சீடர் ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது, அது அபிநத்தனோட தான் விளையாடிட்டு இருக்குது, அநேகமா அது அவருடையதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபிநத்தனை கூப்பிட்டு கேட்கும் போது, குருவே இந்த நாய்க்குட்டி நான் இல்லாம இருக்காது, என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதாலதான் நான் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துடுச்சு, தயவு செஞ்சு இந்த நாய்க்குட்டி மட்டும் என் கூட தங்குறதுக்கு அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம். உடனே புத்தரும் சிரிச்சவாறு அனுமதி கொடுத்துட்டு போயிட்டாராம். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த நாய்க்குட்டியோட ஒரு சின்ன பையனும் இருந்தானாம். புத்தர் அபிநத்தனை கூப்பிட்டு கேக்குறாராம், நாய்க்குட்டி உன்னுடையது, இந்த சின்ன பையன் யார் அப்படின்னு சொல்லும் போது, இவன் தான் என்னுடைய பையன், இந்த நாய்க்குட்டி இல்லாம அவனால இருக்கவே முடியாது, அவன் மட்டும் இங்க தங்குறதுக்கு நீங்க இடம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். புத்தர் ஒன்னும் மறுப்பே சொல்லலையாம், சரின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இப்போ ஒரு ரெண்டு வாரங்கள் தான் கடந்து போனது. ஒரு பொண்ணும் அங்க இருந்தாங்களாம். உடனே அபிநத்தன் கிட்ட கேக்குறாரு புத்தர், இந்த பொண்ணு உனக்கு உறவுக்காரங்களாப்பா? ஏன்னா இப்ப ஆசிரமத்துக்கு வர எல்லா புதியவர்களும் உன்னுடைய உறவுக்காரங்களா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமா குருவே, இவ தான் என்னுடைய மனைவி, தன்னோட பையனை பிரிஞ்சு அவளால வாழவே முடியல, அவளுக்கும் இந்த ஆசிரமத்துல இடம் கொடுங்க, நாங்க எல்லாரும் இந்த ஆசிரமத்திலேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்டாராம். உடனே புத்தர் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு அபிநத்தன் கேட்டப்போ, ரெண்டு வெறுமையான பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு என் கூட நதிக்கரைக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. அபிநத்தன் அப்படின்ற மன்னர் சிறந்த துறவியா மாறணும், உலக பற்றுகளை விடணும் அப்படின்ற எண்ணத்துல புத்தரை போய் சந்திக்கிறாரு. தங்கி இருக்க அனுமதி கேக்குறாரு. அதுக்கப்புறமா அவரை தொடர்ந்து ஒரு நாய்க்குட்டி, அவருடைய மகன், அவருடைய மனைவி அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஆசிரமத்திற்கு வரும்போதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தங்க இடம் கொடுங்க, இவங்க மட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரியான அனுமதிகளை கேட்பாராம். கடைசியா குடும்பமே அங்க வந்ததுக்கு அப்புறம் புத்தர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரெண்டு காலி பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு என் கூட நதிக்கரைக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போனவரு ஒரு பானையில கற்களால நிரப்ப சொன்னாராம். ஒரு பானை வெறுமையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் நீரோட்டம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில அந்த பானைகளை விடுன்னு சொல்றாராம். நமக்கே தெரியும் இல்லையா, கற்கள் அதிகமா இருக்கிற பானை என்னாகும், வச்சதும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு, வெறுமையான பானை அந்த நீரோட்டத்துல ஓட ஆரம்பிச்சது. இத கவனிச்சியா, கனமான பாத்திரம் அப்படின்றது பந்த பாசங்களை குறிக்க கூடியது. உலக வாழ்க்கையில அதோட பயணிக்கும் போது துன்பங்களையும் அனுபவிச்சு அதை கடந்துதான் ஆகணும். வெறுமையான பாத்திரம் அப்படின்றது ஞானத்திற்கு ஒப்பானது. ஆக உலக ஆசைகளை நீ விட்டா மட்டும்தான் துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். பெரும்பாலும் ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்ற தன்னுடைய போதனையை அவருக்கு சொல்லி கொடுத்தாராம். ஆமா நேயர்களே, ஆசைகள் நிறைவேறாத போது ஏமாற்றமும் பேராசையாக மாறும் போது அழிவும் உண்டாகிறது. இதுதான் மனிதர்களுடைய அனைத்து விதமான மன உளைச்சல்களுக்கும் மூல காரணமா அமைது. ஆசைப்படுவது அப்படின்றது இயற்கையானதா இருந்தாலும் கூட அளவுக்கு மிஞ்சிய ஆசையும் பற்றுதலும் ஒருவனை நிரந்தர துன்பத்தில் ஆழ்த்துகிறது அப்படின்றதான் புத்தருடைய கருத்து. இதே கருத்தை பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருளின் மீது கொள்ளும் ஆசை பற்றுதலாக மாறி அதுவே கோபம், அறியாமை மற்றும் அழிவுக்கு காரணமாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்லுது. ஆசைகள் இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஆனா ஆசைக்குள் நாம முழுமையா சிக்கிக்காம சரியான விழிப்புணர்வோட வாழும்போது அது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் மரியம் அஸ்மா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடலோசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். 6 மணி 6:00 முன்னாடியே நம்ம சூரியன் ரொம்ப பிரகாசமாக ரொம்ப தூரம் மேலே வந்துருச்சு. எப்போ வந்து விடியுது எப்போ வந்து சூரியன் வருதுன்னே தெரில, ரொம்ப சீக்கிரம் வந்து விடிஞ்சிருது. நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வெயில் காலை நேரத்திலேயே இது இருக்கும் போதே தெரியுது இன்றைக்கி வெயில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனாலும் நம்மளுக்கு வெயில் வந்து பெரிய அளவுக்கு தெரியாத குறைய காரணம் தென்மேற்கு திசையிலேருந்து வீசிட்டு இருக்க அந்த காற்று தான். குறைந்தபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 25 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, பார்க்க நல்லாவே பார்க்க முடியுது, வெக்க வெயிலே அடிக்க மாட்டேங்குது. இப்போ தான் கரண்ட் இல்லைனா கூட நம்ம வெளியே போனால் அவ்வளோ காற்று அடிக்கிறதுனால நல்லா இருக்குது. இன்னொரு வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த காற்று இல்லாதனால தான் வந்து நம்மளுக்கு வேர்க்குதே தவிர, வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வெயிலும் தெரியாது, பெரிய அளவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நீங்கள் பாட்டிலும் ஜாலியாக வந்திருக்கலாம். அதுவும் வந்து சாயங்கால நேரத்தில் நம்ம போயிட்டா ஒரு 3 மணியை தாண்டதுக்கப்புறம் ஃபுல்லாக காற்று தான். நாங்கள் வந்து விளையாட போவோம், விளையாட போகும்போது வெயிலில் விளையாட போகிறோமே என்னாகும் அப்படின்னா எந்த யோசனையும் இல்லை, அடிக்கிற காற்றுக்கு நிற்க முடியாது, அந்த இடத்துல விளையாட நிற்க முடியாது, அவ்வளோ காற்றடிக்கும், லைட்டாக ஒரு துளி வேறு வராது. அவ்வளோ நல்ல ஒரு காற்று அடிக்கிற இந்த தென்மேற்கு காற்றுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். அவர் மட்டும் இல்லைனா என்ன ஆறுது வாழ்க்கை, அடிக்கிற வெயிலுக்கு எல்லோரும் அவிஞ்சு தான் போகணும். அந்தளவுக்கு காற்றுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நீங்கள் மழை வருமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ ஒரு அழகான ஒரு பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலேருந்து வருது. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
2: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இந்த மாதிரியான ஒரு பள்ளிகள் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, திரும்ப வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, நம்ம 10th 12th 6வது வகுப்பு போகிற மாணவ மாணவர்கள் இவங்களெல்லாம் பற்றி நம்ம அதிகமாக வந்து பேசுவோம். ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு என்ன அப்படின்னா, இந்த அங்கன்வாடி வகுப்புகள் தான். அங்கன்வாடி மையங்களில் போய் இந்த குழந்தைகளை வந்து சேர்க்கறது. இப்போ எனக்குமே நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து பால்வாடியில் போய் படித்தது. ரொம்ப வருஷம், எவ்வளோ வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும். அவ்வளோ நாளாக வந்து ஆகிடுச்சு. அந்த அங்கன்வாடியெலாம் வந்து சேர்த்து விட்டு நான் வந்து 1வது வகுப்பு சேரும்போது எனக்கு 4.5 வயசு தான் சொன்னாங்க அந்த டைமில். அதுக்கு முன்னாடியே நான் வந்து அங்கன்வாடிகளில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கேன். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக. அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி நம்ம அம்மா விட்டு முதல்ல வந்து பிரிஞ்சு நம்ம போய் தனியாக இருக்க போகிறோம், நம்ம நண்பர்களோடு இருக்க போகிறோம், குட்டி குழந்தையாக விளையாண்டுட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு வந்துருக்க போகிறோம். நல்லாயிருக்கும்ல அந்த அங்கன்வாடிகள்லாம். நம்ம குழந்தைகளை 1ஆம் தேதியிலேருந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊருக்குள்ளே நிறைய வந்து இருக்குது அங்கன்வாடிகள். வந்து வெறும் ஒரு சின்ன வயசில் அந்த ஆணாவனா சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கன்வாடிகளில் அது ஒரு கிளாஸ் ரூமாக வந்து இருக்காது. குழந்தைகளோட அவங்களோட இடையாக இருக்கட்டும் சரி, அவங்களோட ஹைட்டாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்களாம். மாதம் மாதம் அளவிட்டு அதை வந்து போஷன் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு செயலி வச்சுருக்காங்க. அந்த செயலியில் பதிவிட்டு வச்சுருவாங்களாம். பதிவிட்டு வைக்கிறனால மாதம் மாதம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்கு, ஹைட்லேயோ வெயிட்லேயோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஏன் அது குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஊட்டச்சத்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமா இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிறப்பான விளையாட்டு உபகரணங்கள் வந்து கொடுக்குறாங்க, புத்தகங்கள் கொடுக்குறாங்க, கல்வி கற்றுக்கக்கூடிய உபகரணங்கள் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு அந்த டைமில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து பார்த்து கொடுக்குறாங்க. அவங்களோட அந்த யூனிஃபார்மே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க, ஒரு டவுசர் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும், க்யூட்டாக வந்திருக்கும். ஒரு சிவப்பு கலரும் ஒரு சந்தன கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் இப்போ அங்கே வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட மாவட்ட ஆட்சியரே தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களோட குழந்தைகளை அங்கன்வாடியில் தாராளமாக சேர்க்கலாம். நல்லாவே கற்றுக் கொடுக்குறாங்க. 2-3 ஸ்டாஃப் வந்திருக்காங்க அங்கே. அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த பொட்டன்ஷியலில் போட்டு அந்த குழந்தைகளுக்கு அழுகிற குழந்தைகளை வந்து சமாதானம் பண்ணி படிக்கலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி படிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா போய் கற்றுக்கிட்டோம் அங்கன்வாடி போயிட்டு நீங்களும் வந்து சேர்த்து விடுங்க. இப்ப பாடல் வருது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 மெழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக வந்து படிக்கக்கூடிய அந்த மாணவர் மாணவிகளுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு ஏற்கனவே நம்ம தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இப்போ அங்கே அந்த மையத்தில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, தன்னார்வ பயிலும் வட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. தன்னார்வ பயிலும் வட்டம், இது என்ன வட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு குழு அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து நம்ம போட்டித் தேர்வுக்காக படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இருப்பாங்க. அதில் வந்து ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்துக்கலாம். அது தனியாக வந்து நம்ம சம்பளம் கொடுத்து வேலை கேட்கறது அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் தன்னார் உள்ளாரம் யார் யார் வந்து படிக்கிறாங்களோ எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து வந்து படிக்கலாம், ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி வந்து இருக்கலாம். அங்கே நம்ம வந்து போகும்போது நம்ம தேர்வுக்காக படிக்கும்போது அவங்க அவங்களோட புக்ஸை வந்து நம்மளுக்கு தருவாங்க, நம்ம நம்மளோட புக்ஸை அவங்களுக்கு வந்து தரலாம். அப்புறம் மாதாந்திர இதழ்கள் வந்து வரும், நாளிதழ்கள் வந்து இருக்கும், அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நூலகம் இருக்கும், அங்கே சேர்ந்து வந்து நம்ம படிக்கலாம். இல்லை எக்ஸாம் எழுதும்போது நம்ம உட்காந்து நல்லா சேர்ந்து படிச்சுட்டு தனித்தனியாக உட்காந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். அதாவது அதுக்கான மாதிரி தேர்வுகள் வந்து அடிக்கடி நடத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்துருக்கு. இப்போ குரூப் 1 முதல்நிலை தேர்வுகள் அறிவிப்பு June 21 வெளியிடப்பட இருக்கு. குரூப் 1 வந்து வரப்போகுது. அதே மாதிரி அடுத்தடுத்து குரூப் 2 ஏல வந்து அடுத்த குரூப் 4 எக்ஸாம் வந்துருக்கு. அடுத்து நிறைய எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துருக்கு. எல்லாமே கரெக்டாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து அடுத்தடுத்து வந்து அறிவிப்புகளும் வந்துடும் எல்லா தேர்வுக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நேரடியான பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம தன்னார்வ பயிலும் மட்டத்திலே நீங்கள் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துக்கு நீங்கள் முதல்ல போகணும். அங்கே போயிட்டு உங்களோட விவரங்களை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் நீங்கள் கலந்துக்கிற மூலமாக உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாகி தருவாங்க. ஆனால் படிக்கிறது உங்களோட கடமை தான், நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. அது தனியாக படிக்காமல் நீங்களே எல்லாத்தையும் எஃபர்ட் போட்டு படிக்காமல் சேர்ந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்திருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினச்சிருங்க. இது நம்ம கடலோ எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:44 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,864 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,500 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,225 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கம் இன்னைக்கு வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கு 1,200 ரூபாய். 1,200 ரூபாய் விலை குறைஞ்சி 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 8 கிராம் 116,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம், தங்கத்தோட விலை நிலவரம். இப்போ ஏன்னா நம்ம நிறைய வேலைகள் நிறைய பிரச்சனை சுற்றி வந்து போயிட்டுருக்கனால தங்கத்தை பற்றி யாருமே வந்து கவனிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய அந்த தங்கத்தை பற்றின பேச்சுக்களே வந்து குறைஞ்சி போச்சு. எப்போவாச்சும் தங்கத்தை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். அந்தளவுக்கு வந்து தங்கத்துக்கும் நமக்குள்ள உறவே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வேறு நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து இப்போ சுற்றி போயிட்டுருக்கனால பார்ப்போம் தங்கம் வந்து அதே மாதிரி யாரும் கண்டுக்கிறாருனால அப்படியே வந்து குறையுதா இல்லையா அப்படின்னு. இப்பொழுது பாடல் வருது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இன்னைக்கு ஐநா சபையை வந்து வலியுறுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம். ஐநாவில் அமைதிப்படை அப்படின்ற ஒரு படை வந்துருக்கு. இந்த படை பற்றி நிறைய நான் வந்து சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன். ஆனால் இந்த போர் சூழல்கள்லாம் ஏற்படும் போது லைட்டாக எனக்கு டவுட் வரும், இந்த படை உண்மையிலே வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, இது போர் இந்த மாதிரி சூழல் வரும்போது உலகத்தில் வந்து அமைதி வந்து நிலையாக இருக்கணும், நம்ம மற்ற நாடுகளுக்கு இடையில் வந்து ஒரு அமைதி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு அந்த அமைதிக்கான வேலையை வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்களாம் அந்த போர் நடக்கும்போது பார்த்துக்கணும்ல, எனக்கு இந்த மாதிரி டவுட் தான் வரும் அடிக்கடி. ஆனால் இப்படி ஒரு குழு வந்து இருக்காங்க, இப்படி ஒரு அமைதிப்படை அப்படின்ற ஒன்று இருக்காங்க. 1945 வந்து உருவாக்கப்பட்ட இந்த அமைதிப்படையில் நம்ம இந்தியா உட்பட 120 நாடுகள் வந்து இருக்காங்க. 120 நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதில் வந்து இருப்பாங்க.

ஒரு உறுப்பினராக வந்திருப்பாங்க. அப்படி உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம உலக அமைதியை வலியுறுத்துகிறாங்க. அதுதான் இதெல்லாம் அந்த உலக அமைதியை வலியுறுத்தி தான் May 29 ஐநாவின் அமைதிப்படைக்கான இந்த சர்வதேச தினம் வந்து வச்சுருக்காங்க. அமைதியில் முதலீடு அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான ஒரு மைய கருத்தாக வச்சுருக்காங்க. அமைதியில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பீஸ்னால் அமைதி, கீப்பர்ஸ்னால் அதை வந்து கடைபிடிக்கிறவங்க, அந்த பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கான தினமாக இன்னையோட தினம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான ஒரு தினம் என்னென்னா, நம்ம எவரெஸ்ட் இருக்குல்லையா, எவரெஸ்ட்டை வந்து 1953 சர் எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறவங்க வந்து ஏறினாங்க. இந்த எட்மண்ட் வந்து ஹிலாரி வந்து ஏறி முதல் முதல்ல அந்த எவரெஸ்டத்தை தொட்ட நாள் வந்து இன்னைக்கு அப்படின்றது, அது எவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லையா. சார் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து சேலத்தை வந்து எட்டின நாள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அது கூட. அதனால் இந்த எவரெஸ்டில் ஏறி இந்த சாதனையை படைத்த அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் ஆச்சு, 1953. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து ஏறிட்டாங்க. இருந்தாலும் முதல் பேர், முதல்ல யார் வச்சா, முதல்ல யார் வந்து அது கால் தடத்தை பதிச்சா அதுதானே முக்கியம். அது வந்து இந்த ரெண்டு பேர் தான், எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே அப்படிங்கிற இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவரெஸ்ட்டை முதல் முதல்ல ஏறினவங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதை தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற

0: பெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிரோல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் உபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
3: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
4: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
5: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாதான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளோட பாம்பன் பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்துக்கு கீழே நம்ம ரயில் பாலத்தை வந்து விசைப்படகுல வந்து கடப்பாங்க இல்லையா, அப்படி கடந்து போகும்போது ஒரு விபத்து வந்து காலையில் ஏற்பட்டுருச்சு. காலையில் 1:30 அந்த மணி சமயத்தில் வந்து ஒரு விசைப்படகு வந்து நம்மளுடைய பாலத்தை வந்து கடந்து போகுது. அப்படி போகும்பொழுது அது வந்து புதிய பாலத்தை வந்து கடந்து வந்துருச்சு. பழைய பாலத்தை கடக்கும் பொழுது அது அதில் வந்து மோதிடுச்சு. அந்த பழைய பாலத்தில் வந்து மோதி அந்த பாலத்தோடு அப்படியே வந்து செலுத்து வந்து நின்றுச்சு. அந்த பாலம் அப்படியே அந்த விசைப்படகுகளோடு மாட்டி நிற்குது. அதால் வெளியே எடுக்கவே முடியல. அதனால் அது அங்கே பக்கத்தில் இருந்தக்கூடிய மீனவர்கள் விசைப்படகுகளை கயிறுகளை கட்டி அந்த விசைப்படகு வந்து இழுக்கிற பணியை வந்து கொஞ்சம் நேரமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த விசைப்படகை அப்படியே வந்து எடுத்துட்டாங்க. சில சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அது அப்படியே முழுமையாக வந்து எடுத்து வந்து கொண்டு போயிட்டாங்க. காலையிலேயே இப்படி ஒரு விபத்து வந்து நடந்துச்சு. இந்த விபத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நம்ம மீன்பிடி விசைப்படகுகளுக்கான தடைக்காலம் வந்து போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இப்படி ஒரு படகு சேதமும் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த மீனவருக்கு அது பெரிய ஒரு இழப்பாக வந்து இல்லாமல் இருக்கணும், அது வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்காக வந்து நம்ம நிற்கலாம், சப்போர்ட் பண்ணி நிற்கலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒண்ணு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம் நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையால் ஆன ஒரு பந்தல் இருக்குது. அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையால் ஆனது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சை வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வாழ்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:40 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து அடுத்தடுத்து என்ன படிக்கணும், அது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் வந்து இப்போதையும் முடிஞ்சு இதுதான் படிக்கிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு வந்து ஏதாச்சும் காலேஜில் வந்து சேர்ந்துருப்பீங்க. நல்ல ஒரு காலேஜாக போயிட்டு நல்லா வந்து படிங்க, எதுக்கும் வந்து பயப்படாமல் நல்லா வந்து சிறப்பாக வந்து படித்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பள்ளிகளுக்கும் வந்து நம்ம 4ஆம் தேதி வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்களா, வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணிங்களா, என்னென்ன வந்து தேவை, யூனிஃபார்ம் வந்து தேவைப்படும், பேக் வந்து தேவைப்படும், ஷூ வந்து தேவைப்படும், இந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களையும் போய் வந்து வாங்க வந்து முயற்சி பண்ணுங்க. கடைசி நாள்லாம் வந்து போயிட்டு நிறைய கூட்டமாக இருக்கும், எல்லோரும் மொத்தமாக போய் கூட்டமாக வந்து வாங்காமல் இப்போவே பொறுமையாக வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாமே போயிடும். அதனால் இப்போவே உங்களோட பர்ச்சேஸுகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நினைந்திருந்தது நம்ம பாமன் சக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 91.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: Doesn't she just love me?
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் இன்னொரு உணர்ச்சியா உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலகத்தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,

0: மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் சிவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவளவிழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தபோதிலும் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி

0: அமைக்கும் என்று திரு கேவல்குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிரோல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிரோல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். இன்னைக்கு தம்பதியர் தினம், அதாவது கணவன் மனைவி வந்து என்றைக்குமே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும். மகிழ்ச்சியாக மன அமைதியாக இருங்க, மகிழ்ச்சி கூடும். அன்பாக இருங்க, உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக தம்பதியர் அனைவருக்கும் ஒரு அழகான இந்த கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் கணவன் மனைவியர் இருவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு எதுலேயும் எப்போவுமே அடுத்தவர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். நீங்கள் பேசினாலும் அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க பேசினாலும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அப்படி இருந்தால் தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். குழந்தைகளை வளர்க்குறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கடன் உடனே வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருந்தாலும் சரி, நம்ம கணவன் மனைவி வந்து எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். எவ்வளவோ பேசலாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்சியா ரெக்சிகாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. டயானா அவங்க சொல்லிட்டு பிள்ளை நீலா அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. ரெக்சியாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. 2 பாடல்களும் வருது. வாழ்த்துக்களோட வாங்க 709-443-9999 இந்த எண்களுக்கு

0: சம்மர் ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆம மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: ஒன்பது மணி 24 நிமிஷத்துல இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மே 29ஆம் தேதி வந்து உலக ஆரோக்கிய தினம்ல உலக செரிமான தினம், அதாவது நம்ம சாப்பிட்றது ஃபுல்லாக நம்மளுக்கு செமிக்கணும், அதை வந்து நம்ம உண்மையிலேயே பார்த்துக்கிறணும். நம்ம கண்ட நேரத்துகளில் கண்ட பொருள்களை சாப்பிட்றோம், இதனால் நம்மளுக்கு வந்து அஜீர்ண கோளாறு வந்து நம்மளுக்கு வந்து செமிக்க மாட்டேங்குது. இதை வந்து நம்ம கரெக்டாக சாப்பிடணும், அதனால் தேவை உள்ள உணவுகளை நம்ம வந்து குறைச்சிக்கிறணும். இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடணும். சாப்பாடு வந்து சோறில் இருந்து என்னத்தை சாப்பிட்டாலும் நம்ம வந்து மெண்டு சாப்பிட்றது தான் அது வந்து ஜீக்கில வந்து செரிமானமாகும். உலக ஆரோக்கிய செரிமான தினம், அதனால தான் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கிறணும். டக்கு டக்குன்னு நம்ம வந்து அவசரத்தில் சாப்பிட்றோம், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து எதையுமே மெண்டு ரொம்ப அழகாக சாப்பிடணும். இப்போ நம்ம தேவையில்லாமல் புட்டுகள் நிறையா இதுகள்லாம் எடுத்துக்கிறோம், அதுகள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து முதல்ல சைவ உணவுகளை நல்லா எடுத்துக்கிட்டாமே நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து நிச்சயமாக வந்து சீக்கிரம் செரிமானமாகும், நம்ம உடம்பையும் வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அதுக்கு கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதுகள்லாம் சிறப்பாக சாப்பிட்டு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் பிரியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. படிக்காதவன் படத்திலிருந்து உலக தம்பதிகள் தினத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து திருச்செங்கோல்ல இருந்து சுஹாசினி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
7: என் தங்கம்மாக்கு தங்கமான காலை வணக்கம். என் பேர் சுஹாசினி, நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன். எனக்கு பாடல் வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசுதா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா அந்த பாடல்.
6: நன்றிமா, 1 கோடி ரூபா இருந்தாலும் நம்ம வந்து அம்மாவை வாங்க முடியாது. அம்மாவுக்கு நிகர் அம்மா தான், ஏன்னா கடவுளை கூட நம்ம வந்து எப்போனாலும் போய் இது பண்ணிக்கலாம், ஆனால் அம்மா தான் நம்மளுக்கு முதல் கடவுள். கண்டிப்பாக வந்து அம்மாவை அனைவரும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க.
8: வணக்கம் மேடம், என் பேர் ஃப்ரான்சிஸ் பக்கர். என்னுடைய மக ஜாய் ஆனிராவுக்கு இன்னைக்கு செகண்ட் பர்த்டே, அவங்கள செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அழகு குட்டி செல்லம் அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ.
6: பெக்கர் அப்படின்னு ஒருத்தர் பேசுனாங்க, அவங்க என்னமோ ஒரு பேர் சொல்லி பேசுகிறாங்க. ஜாய் அனீரா அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துட்டு பிராட்சிஸ் பெக்கர் அவங்க தான் பேசியிருந்தாங்க. அவங்க மகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி, தோலுக்கும் சரி, அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒன்னு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோமெலனின், இந்த நிறமை மூலமாதான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: கேட்டிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க சென்னையில் இருக்கிற காவிய தரிசினி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு ஒரு பேரும் வச்சுருப்பாங்களாம். காவிய தரிசினி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அப்புறம் நிவாசினி சொல்லியிருக்காங்க, அப்புறம் சமீமா சொல்லியிருக்காங்க, அமிர்தா சொல்லியிருக்காங்க, சக்தி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காவிய தரிசினிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு, சுல்தான் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாடலுடைய தலைப்பே ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து கீதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. நான் அடிமை இல்லை இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை வினோதா அவங்களும் கேட்டிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து பாடல்கள் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. இன்னைக்கு என்னோ ஒரு நெட்டில் வந்திருக்காங்க. என்ன நெட்டுன்னு கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: They saw me.
1: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
2: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லாட்டி
1: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
3: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
1: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
3: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
1: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
3: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
1: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
3: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
1: ஆமா.
3: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
1: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
3: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
1: அட, அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
3: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. மொத்த இன்டர்நெட் சந்தாதாரர்களோட எண்ணிக்கையில முதலாவதா இருக்கிற ஒரு மாநிலம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். கிட்டத்தட்ட 129.53 மில்லியன் பேர் இருக்காங்களாம். முதல் இடத்துல அதுலேயும் இருக்காங்க இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா. அதுலேயும் சிட்டியில் மட்டுமே 65.76 மில்லியனாகவும் கிராமப்புறங்களில் 63.77 மில்லியன் பயனாளர்களாகவும் இருக்காங்க. இது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியுது நம்மளுடைய அந்த இந்தியாவுடைய இந்தியாவுடைய இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு டிஜிட்டல் பயனாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நிறைய மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் சிட்டி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான மாறுபாடுகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிராமப்புறங்களில் இந்த டிஜிட்டலோட பயன்பாடுகள் அப்படின்றத அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. 2024 எடுத்த ஒரு ரிசர்ச்சோட அடிப்படையில் இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 100 கோடிக்கும் அதிகமாக, அதுலேயும் 2030 இது 50% அதிகமாகி 150 கோடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து நகரங்களில் பார்த்தோம் அப்படின்னா 39.7 கோடி பேரும் கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா 48 கோடி பேரும் இந்த இன்டர்நெட் சேவையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காலையிலேருந்து நைட்டு தூங்க போற வரை நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மொபைலும் அது சார்ந்து இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் தான். ஸோ அதுலேயுமே 1.5 GB ஒரு நாளைக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு போட்டுமே நம்மளாம் நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கான காலத்தில் இன்டர்நெட் அப்படின்றது இருக்குது. அந்த அளவுக்கு வளர்ச்சியுமே அடைஞ்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த இன்டர்நெட் வந்து 1960களில் இராணுவ தேவைக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அப்போ வந்து ஆர்பாநெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே இணைக்கிற ஒரு பெரிய வலையா மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தகவல் தொடர்பு பண்ணிக்க முடியுது. கல்வி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து இப்போ இன்டர்நெட் அப்படின்னு ஆகிருச்சு. ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் நம்மளுடைய அந்த இன்டர்நெட்டை வந்து நாமளுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இணையவழி கல்வியாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்ளை பண்ணுறது, பணம் எடுக்கிறது, பணம் போடுறது, பேங்குக்கு போகிறது, எல்லாத்துக்குமே இந்த இன்டர்நெட்டும் பின்னாடி ஒரு காரணமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த காலத்தில் இன்டர்நெட் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்கிறது கிடையாது. ஸோ இன்டர்நெட் வந்து உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றிருக்குது, இல்லை உங்கள் வாழ்க்கையில் இன்டர்நெட்னால ஏற்பட்ட ஒரு மாற்றம்னா எதை சொல்லுவீங்க அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் வந்து வெண்ணிலா கபடி குழு, அதுக்கப்புறம் குட்டி படத்திலிருந்து 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்பொழுது நேரம் சரியாக 10:16 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இனிதா பிரகாசி மற்றும் நிவாஸ்னி. இன்டர்நெட் மக்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றியிருக்கு அப்படின்னா, இந்த காலத்தில் இன்டர்நெட் இல்லாமல் வாழ்க்கையை இமேஜின் பண்ணவே முடியாது. முன்னாடி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகம் தேடணும், லைப்ரரி போகணும், இல்லைன்னா யாரையாவது கேட்கணும். ஏன்னா இப்போ ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா தகவலுமே கையில் வந்துருச்சு. இன்டர்நெட் நம்ம வாழ்க்கையை ரொம்பவே ஈஸியாக ஆக்கிருச்சு. எந்த அளவுக்கு ஈஸியாக ஆக்கிருச்சு அப்படின்னா, கம்யூனிகேஷன் அதாவது தூரத்தில் இருக்கிறவங்களோட உடனே பேச முடியுது. எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ், அப்புறம் வந்து கோர்சஸ், வீடியோஸ், இது மூலமாக படிக்க முடியுது. ஷாப்பிங் அதாவது நம்ம வீட்டிலையே இருந்த மாதிரி பொருட்கள் வாங்க முடியுது. பேங்கிங் அதாவது பேங்க்கில் போகாமலே டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் வந்துருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்டர்டைன் அதாவது நமக்கு போர் அடித்தா சாங்ஸ், மூவிஸ், கேம்ஸ் இதெல்லாமே வந்து இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது. அதாவது இன்டர்நெட் வாழ்க்கையை வேகமாகவும் வசதியாகவும் மாற்றிக்கிட்டே இருக்குது. இந்த இன்டர்நெட் யூஸ் பண்றதுனால என்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையும் உடனடியாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டர்நெட்டை தட்டினா உடனே எல்லா விஷயமுமே கிடைச்சிருது. குக்கிங்கில் ஏதாச்சும் தெரியலை புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். புதுசாக ஒரு விஷயம் அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியாமலே இருந்துச்சுன்னா என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி ஆன்லைனில் கோர்ஸ் இருக்குது, அதை பற்றி கற்றுக்கலாம். இதனால் டைம் சேவ் ஆகுது, தெரியாத விஷயங்களுக்காக மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் குறைஞ்சிருக்கு. இன்டர்நெட் இல்லாத காலத்துலேயும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொறுமை சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு தகவலை தேட நேரத்தை செலவிடணும், இல்லை யாருக்கிட்டையாச்சும் விசாரிக்கணும், உண்மையானு பார்க்கணும். இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு யோசிக்காமல் இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளே தேடி யோசித்து எடுக்கணும். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட், அதாவது இந்த வேகம் நல்லது தான், ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா மக்கள் இதில் ஆழமாக யோசிக்காமல் குயிக் ஆன்சர் வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த இன்டர்நெட்டில் பழகிக்கிட்டாங்க. இதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு. இதை அதனால் இன்டர்நெட் வசதி கொடுத்தாலும் அதையே பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இன்டர்நெட் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அறிவை வளர்க்குறது, நேரம் சேமிக்கிறது, உலகத்தோடு பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிறது. கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக நேரம் வேஸ்ட் ஆகலாம், அடிக்ஷன் வரலாம், ஃபேக் நியூஸ் பரவலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் எல்லாமே குறையலாம். இதனால் வந்து லிமிட் தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். சிலர் வந்து இன்டர்நெட் கம்ப்யூட்டரை மொபைல் போன்ற டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து பார்த்திங்கன்னா தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமான செயல்கள்லாம் செய்கிறாங்க. சைபர் கிரைம் நடக்குதுங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் ஃப்ராட் பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணி மோசடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வங்கி பணத்தை திருடுறாங்க. ஹேக்கிங் அதாவது யாராச்சும் அக்கௌண்ட்டு இல்லைன்னா வந்து ஃபோன் கம்ப்யூட்டரை அனுமதி இல்லாமல் ஹேக் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை திருடி அவங்கள மாதிரியே நடிக்கிறது, சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்களை மிரட்டி அவமானப்படுத்துறது, இந்த மாதிரியான பொய்யான தகவல்கள் எல்லாம் இந்த இன்டர்நெட்டில் பரப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இன்டர்நெட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இந்த காலத்தில் இன்டர்நெட் இல்லாமல் எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னாங்க சொல்லணும். ஸோ இன்டர்நெட் மக்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிற கால் பண்ணுங்க 709-443-9999. நேரம் சரியாக 10:29 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ இன்டர்நெட் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் இந்த தியேட்டரில் டிக்கெட் எடுக்கணும், இல்லை அப்படின்னா ட்ரெயினில் போகிறதுக்காக டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாமளும் ஒரு லைனில் நின்று அதுக்கப்புறம் பொறுமையாக காசை கொடுத்து டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் தான் அபாடா அப்படின்னு போய் உட்கார முடியும். ஆனால் இப்போ வந்து இன்டர்நெட் வந்ததுனால நம்ம ஃபோனில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப் மூலமாகவே நமக்கு தேவையான டிக்கெட்டை வந்து நம்மளால் பண்ணிக்கிற முடியுது. அது மாதிரி அந்த சீட் நம்பர் எங்கே இருக்குது எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துறதுனால நமக்குமே அது ரொம்ப ஈஸியான ஒரு வகையில் வந்து மாற்றிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்நெட் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதை பயன்படுத்துகிற விதம் கண்டிப்பாக நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு களத்திலிருந்து நேயர் ஜனா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன?
4: ஜனா.
3: நீங்க இப்ப என்ன பண்றீங்க?
4: இது காலேஜ் படிக்கிறேன்.
3: காலேஜ். சரி, இப்ப ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா சொல்லுங்க, இந்த காலகட்டத்துல இன்டர்நெட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சுத்தி நீங்க பார்க்கும்போது?
4: ரொம்ப ஐயா போயிட்டு இருக்கு, ஏஐ எல்லாம் வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கு, எது எதுனாலும் இன்டர்நெட் தேவைப்படும்.
3: சரி, உங்க வாழ்க்கையில இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது எது எதுக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கு?
4: படிக்க, படம் பார்க்க, எல்லாத்துக்கும் அதான் தேவைப்படுது. பில்லு கட்டணுன்னாலும், ரீசார்ஜ் பண்ணனாலும், எது எது என்ன வேலைனாலும், எது அப்ளை பண்ணுறதுனாலும், எல்லாத்துக்கும் இன்டர்நெட்னால.
3: சரி, இப்போ இன்டர்நெட்டு இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியுமா நினைக்கிறீங்க?
4: ரொம்ப கஷ்டம், இந்த காலத்தில் வாய்ப்பே இல்லை. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியும், இயர்லினால ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் இதுக்கப்புறம் வரவங்கலாம் தாக்குப்பேங்களா தெரியல.
3: இப்போ அதோட நம்ம சமுதாய அளவில் ஒரு ஊரளவில் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இன்டர்நெட் மஸ்ட்டாக தேவை, இதுனா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து வளர முடியும் அப்படின்னா?
4: இந்த மாதிரி பில்லு கட்டுறது, ரொம்ப இது மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரி ரொம்ப லாங் லெவலுக்கு ஏதாச்சும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் அனுப்புறது, அதுக்கெலாம் தான் இன்டர்நெட் முக்கியமாக.
3: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்?
4: எதையும் கேட்க மாட்டேன், நீங்களாக ஒரு பாடல் போட்டு.
3: நன்றி.
4: நன்றி.
2: கண்டிப்பா இன்னைக்கான ஒரு காலத்துல இன்டர்நெட் அப்படின்ற ஒரு வளர்ச்சியில ஏஐயோட வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். நிறைய பேரும் நாமளும் அந்த ஏஐ மூலமா போட்டோலாம் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம், ஆனா அதுலயுமே நிறைய பாதுகாப்போட நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து அதுலயுமே நிறைய பேர் நல்ல விஷயங்களா பாக்குறாங்களா, நானுமே நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போட்டோலாம் நம்மளுடைய சின்ன வயசு போட்டோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டஸ்ட் இல்லைன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே அழுங்கி இழுங்கி இருக்கும், அதை கூட நம்ம வந்து ஏல கொடுத்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வசதியுமே இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமாவும் பார்க்குறாங்க. ஆனால் ஏஐல நம்ம அடிக்கடி வந்து போட்டோஸையோ இல்லை இதை எனக்கு மாற்றி கொடுங்க இப்படி நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தவிர்த்துக்கிறது தான் நல்லது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கான ஒரு காலத்தில் இன்டர்நெட் அப்படின்றது வெறும் தகவல் பார்க்கக்கூடிய ஒரு இடம் மட்டுமே கிடையாது, நம்ம மனுஷங்களோட தினசரி வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படிப்பு, வேலை, என்டர்டெயின்மெண்ட், பேங்க், மருத்துவம், வணிகம்னு எல்லாத்துலயுமே இன்டர்நெட் தான். குறிப்பா வந்து அதிகமா யூஸ் பண்ணது எந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கொரோனா டைம்ல தான். ஏன்னா நிறைய பேருக்கு அப்ப வந்து கிளாஸ் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, 10th படிச்சுட்டு இருந்தோம், 11th படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு கிளாஸ் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வகுப்புகள் அதிகமா நடந்துச்சு. அப்ப வந்து இன்டர்நெட் நிறைய பேருக்கு சாதகமான நிறைய விஷயங்களையும் கொடுத்துச்சு. இப்படி இருந்தாலுமே அதுலயும் ஒரு சில விஷயம் விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். இருந்தாலும் இதோட யூசேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் தகவல் தேடுறது. எந்த ஒரு விஷயத்தையும் சில வினாடியிலே நம்மளால இப்ப தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது இன்னைக்கான ஒரு நியூஸா இருக்கட்டும், இல்ல அறிவியல் தகவலா இருக்கட்டும், ஒரு சமையல் குறிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஜஸ்ட் ஒரு கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ போட்டோம் அப்படின்னாவே அன்னைக்கே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி, நம்மளுடைய நண்பர்களுக்கு மெசேஜ், வீடியோ கால், போனு, இந்த மாதிரி வந்து தகவல்களை ஷேர் பண்ணிக்க முடியுது. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் போடுறது, தந்தி வழியா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் சொல்றது, இந்த மாதிரி இருந்ததுனால அது போச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கவலையிலேயே சுத்திட்டு இருந்தோம். ஆனா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா அது ரொம்ப ஈஸியாக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: கேமரா ரோலிங், மியூசிக்.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்டர்நெட் வளர்ச்சியோடு சேர்ந்து பாதகமான செயல்களும் அதிகரித்து வருது. இன்டர்நெட்டை பாதுகாப்பாக பயன்படுத்துவது விழிப்புணர்வு அவசியம். எந்த மாதிரி பாதுகாப்பு அவசியம் அப்படின்றத உங்கள் கூட பகிர்ந்துக்கிற போகிறேன். நேரம் சரியாக இப்பொழுது 10:44 ஆச்சு. கடல்வோசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
6: நிவாஸ்னி.
5: சைபர் கிரைம்லேருந்து பாதுகாப்பாக இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஓடிபி யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம மொபைலில் கம்ப்யூட்டரில் ஸ்ட்ராங்காக பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். தெரியாதவங்க நம்பர்லேருந்து ஏதாவது லிங்க் டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டச் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியா ப்ரைவசி செட்டிங் யூஸ் பண்ணணும். அப்போதான் நாம் நமக்கு தெரிஞ்சவங்க கூட மட்டும் சேட் பண்ணிக்கலாம். 2-ஃபேக்டர் அதென்டிகேஷன் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது பாதுகாப்பாக பயன்படுத்தப்படும் ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தட் தான். நம்ம சோஷியல் மீடியாவில் லாகின் பண்ணும்போது ஒரே பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் செட்டப் கேட்கும். அதுதான் 2-ஃபேக்டர் அதென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அக்கௌண்ட்குள்ளே 2 தடவை நுழைய உறுதி செய்யும். இப்படி யூஸ் பண்ணால் பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலும் ஓடிபி இல்லாமல் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியாது. இதனால் அக்கௌண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்கும். உதாரணமாக கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின், வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன், பேங்கிங் ஆப் லாகிங், இந்த மாதிரியான ஒரு சைபர் கிரைமில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை தான் இது. எதிர்காலத்தில் இன்டர்நெட் இன்னும் எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ இருக்கிறத விட வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எல்லாருக்கும் நெருக்கமாகவும் அது நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இன்டர்நெட் வேகம் இன்னும் அதிகமாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4G 5G யூஸ் பண்ணுறோம். எதிர்காலத்தில் இன்னும் அட்வான்ஸ்டு நெட்வொர்க்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. வீடியோஸ், ஆன்லைன் கிளாஸஸ், அப்புறம் வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, வீடியோ கால்ஸ் கிளியராக இருக்கும். இதனால் நேரம் நிறைய சேவ் ஆகும். முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த AI அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா உடனே ஸ்மார்ட் ஆன்சர் கிடைக்குது. ஆன்லைனில் வந்து பர்சனலாக ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதனால் மனிதர்களோட வேலையெல்லாம் ஈஸியாக ஆகும். ஸ்மார்ட் டிவைஸ் அதிகரிக்கும். ஆன்லைன் எஜுகேஷன் இன்னும் வளர்ச்சி அடையும். ஆன்லைன் மருத்துவ சேவைகள் அதிகரிக்கும். ஆன்லைன் வேலை வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக அதிகரிச்சுட்டே இருக்கும். சைபர் செக்யூரிட்டி இன்னுமே முக்கியமாக இருக்கும். இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் போகும். அதாவது சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் போக ஆரம்பிச்சிடும். எதிர்காலத்தில் இன்டர்நெட் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் இன்னும் வசதியாகவும் பெரிய சக்தியாகவும் இருக்குமா நம்ம இன்டர்நெட். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா பொறுப்போடு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூப்பரான பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் இன்டர்நெட்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. அதை யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ உள்ள இன்டர்நெட்டும் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. அதிகபட்சமாக நம்மளாம் பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2G 3G தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து 4G 5G, ஏன் சைனாவில் வந்து 10G எல்லாம் கலந்து போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபோட்டோ வந்தால் கூட அப்படியே திறந்து பார்க்குறதுக்கு பல மணி நேரம் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஃபோன் லைன் யூஸ் பண்ணதுனால இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருந்தா கூட ஃபோன் கால்ஸ் எதுவுமே வராது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இன்டர்நெட்லாம் நவீனமடைஞ்சு சூப்பரான நிறைய விஷயங்களை டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட்டுங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் வருது. ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இன்டர்நெட் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கான நிகழ்ச்சியிலையுமே நாம் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். நேரம் சரியாக 11:05 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
2: சொல்லுங்கண்ணா, இப்போ வந்து இன்டர்நெட் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில இன்டர்நெட் கொண்டு வந்த ஒரு மாற்றம்னா என்ன சொல்லுவீங்க?
3: ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இன்டர்நெட் தான் எல்லாருக்குமே, ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ற எல்லாருக்குமே கொடுத்தது அப்படின்னு சொன்னாலும் மிக பொருத்தமாக இருக்கும். அங்கங்க அங்கங்க எல்லாருமே வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் யுனைட்டடாக இருந்து செஞ்சு கம்பெனிய ப்ராஃபிட்ல கொண்டு வருவதற்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அதுவும் கொரோனா காலகட்டம் அப்படிங்கறதுல இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் தொழில்நுட்பம் ஐடி கம்பெனி அப்படிங்கறது எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாம இருந்தது. ஸோ இணையதளம் இல்லாம லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மிக பிரதானமான அங்கமாக இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.
2: சூப்பரா சொல்லிருக்கீங்கன்னா, இது மட்டும் கிடையாது, இந்த இன்டர்நெட் இல்லாம ஒரு நாள் இருக்க சொன்னா நீங்க இருப்பீங்களா?
3: இல்ல, ஆப்வியஸ்லி முடியாதுப்பா. காலையில தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இன்டர்நெட்டோட தானே நம்ம ஒர்க் பண்றோம். மெயில்ஸ் வரும், அதை கிளியர் பண்ணோம், கால்ஸ் இருக்கும், அதுவும் இன்டர்நெட்ல தான் எடுக்கணும். முக்கியமான சில மீட்டிங்ஸ் எல்லாமும் நடக்கும், அதுவும் இன்டர்நெட் தான். ஒரு நாள் இன்டர்நெட் அப்படிங்கறது ஒர்க் ஆகலைன்னா எவ்வளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அதை ரொம்ப கட்டாயம் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இன்டர்நெட் இருக்கிறதுனாலதான் செய்ய முடியும். அப்ப ஒரு நாள் இடர்பாடு கூட இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்.
2: ஓகேண்ணா, இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்தது மாதிரி மக்களோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை இந்த இன்டர்நெட் கொடுத்துருக்குதே அப்படின்னு நினைக்கிறேன்.
3: நிறைய விஷயம் கொடுத்துருக்குப்பா. டெலிபோன் பில்ல வீட்டுல இருந்தே கட்டிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இபி பில் அப்படிங்கறதும் வீட்டுல இருந்தே கட்டிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல முடியாம ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா ஷாப் பண்ணிக்கலாம். வீட்டுல வெஜிடபிள்ஸ் தீந்துருச்சு வேணும்னா அதை வாங்கிக்கலாம். அப்ப இருக்கக்கூடிய இடத்துலயே அதுவும் குறிப்பிட்டு வயது முதிர்ந்த நபர்களுக்கெல்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. அதே போல நிறைய டைம் அப்படிங்கறது மிச்சமாகுது. எனக்கு ஏதாவது ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணுமா, உடனே யூடியூப்ல போய் நான் பாக்குறேன். எனக்கு இந்த விஷயத்த பத்தி புரிதல் இல்லையா, உடனே நான் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், கத்துக்கிறேன். அதே மாதிரி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல நான் வந்து பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போகாம டிரான்சாக்ஷன் அப்படிங்கறதையும் பண்றேன். சோ இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக அன்றாட வாழ்க்கையில மனிதர்களுக்கு இருக்கு இல்லையா?
2: கண்டிப்பா நான் சாதகமான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பாதகமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, என்னென்னு நீங்க பாக்குறீங்க?
3: பாதகமான விஷயம் அப்படின்னா செக்யூரிட்டிப்பா. இன்னும் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வரல, அதனால பண மோசடி அப்படிங்கறதும் நடக்குது. ரெண்டாவது, சில நபர்கள் கூட தப்பான சவகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவங்களுக்கே பாதகமாக ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கறது நடக்குது. இது எல்லாத்திற்கும் மேலாக சிலர் வந்து அந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிக அளவுல யூஸ் பண்ணதுனால அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக அவங்களுடைய இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் அதாவது ஆக்டிவிட்டி அப்படிங்கறது ரொம்ப கம்மியா போடுது. 24/7 இருந்தா கூட அடுத்த நாளைக்கு கூட கடனை வாங்கி இவங்க உட்காந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அது மாதிரி ஆயிடுச்சு. அடிக்ஷனா கேம்ஸ் எக்கச்சக்கமா விளையாடுறாங்க. ஆன்லைன் மூலியமா சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி பணம் அப்படிங்கறத இழக்கிறாங்க. நிறைய பாதகமான ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா நம்ம அறிவை கொண்டு அவேர்னஸ் மூலமா இதெல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறது செய்யலாம்ப்பா.
2: கண்டிப்பா. நான் சூப்பரான பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து எந்திரன் திரைப்படத்துல இருந்து காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை அந்த சாங்
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
3: Thank you pa. Have a nice day. Bye bye.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அதில் பாதகமாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த ஆன்லைன் கேம்ஸ் தான். இன்னைக்கான இளைஞர்கள் மத்தியில் அது அதிக அளவில் உருவெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறையா பேர் நம்மளுக்கு வேலை கூட வேணும் ஆனால் கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் வேலையை கூட விட்டுட்டு கேம்ஸ்லாம் நிறைய பேர் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாதகமான விஷயங்களுமே இந்த இன்டர்நெட் வளர்ச்சியில் இருக்கதாங்க செய்யுது. அது மட்டும் கிடையாது, முன்னாடிலாம் இன்டர்நெட் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் ஒரு நியூஸை படிக்க இல்லை இமெயில் அனுப்ப வெப்சைட்டை பார்க்க இதுக்கு மட்டும்தான் நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸ்லாம் அப்போலாம் கிடையவே கிடையாது. ஒரு சாட் ரூம் இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம மெசேஜ் அனுப்பணுமா அந்த மெசேஜ் அந்த டைமிங்குள்ளே அனுப்பிட்டு டக்குன்னு அந்த நெட்டு முடிகிறதுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஆன்லைனில் பொருள் வாங்குறதுங்கிறதே ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆன்லைனில் வந்து பணம் செலுத்த எல்லாருமே பயந்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிருச்சா டக்குன்னு வந்து நம்ம ஆர்டர் போட்டு நம்மளுடைய இதை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சியும் இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4G 5G ஃபைபர் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வேகம் கொடுத்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் கிடையாது, HDR இருக்கட்டும் 4K வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித அந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுது. மொபைல் இன்டர்நெட் வளர்ச்சி அப்படின்றது முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் தேவை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய மொபைல்லையே அதுக்கான தனித்தனியான ஆப்ஸுங்கிறது இருக்குது, அது மூலமாக ஏற்றிக்க முடியுது. அது மட்டும் கிடையாமல் இன்னைக்கான ஒரு காலகட்டத்தில் நிறையா பேருக்கு மொபைல் தான் மிகப்பெரிய தொழில் கொடுக்குற ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும் இந்த மாதிரி உருவெடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவுமே இந்த இன்டர்நெட் வளர்ச்சி தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிறைய சாதகமாகவும் இருக்கக்கூடியது, அதே வகையில் பாதகமாக இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை பற்றி நாமளுமே இன்னுமே பேசி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு. அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ், உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:24 நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள நாமளுமே தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: அம்மா, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம் கிராமத்திலிருந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மர், இயற்கை விவசாயி பேசுறேம்மா.
5: ஓகே, நான் பேர் என்னதுண்ணா?
6: என் பேர் ஆனந்தன்.
5: சொல்லுங்க, நான் எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசுறீங்க.
6: ரொம்ப பயனுள்ள ஒரு எப்பமா, நிறைய பொது விஷயங்கள், பொது வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரிலாம் செய்யணும், எது செய்யக்கூடாதுன்றத மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் கொடுக்கற ஒரு சிறந்த வானொலி.
5: நன்றி.
6: இணையதளம், இணையதளம் அல்லாத நேரடி ஒளிபரப்பா பண்ணா இன்னும் சிறப்பா இருக்குன்னு நான் கருதுறேன்.
5: ஓகே, நான் கண்டிப்பானா. இப்ப வந்து இணையதளம் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சுகிட்டேதான் வருது. சோ அப்படி இருக்கும்போது அதுல வந்து நம்மளுக்காக கொண்டு வந்த மாற்றங்கள்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொடுத்துருக்கும் இல்லையா இன்டர்நெட், அப்படின்னா என்னதுன்னா சொல்லுவீங்க?
6: இணையதளம் மூலமா நிறைய விவசாய கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். வேளாண்மை சம்பந்தமான விஷயங்கள், சந்தைப்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய தொடர்பு ரொம்ப தூரம் இருந்ததெல்லாம் ரொம்ப நெருங்கி போயிடுச்சு.
5: கண்டிப்பானா.
6: ஒரு காலத்துல ஒரு போட்டோன்னா ஒரு போட்டோகிராஃபர் எடுத்து அதை போஸ்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் தபால் ஆபீஸ்ல போட்டு காலமெல்லாம் ஆயிடுச்சு. இப்ப என்ன நினைக்கிறோமோ அது உடனே நடந்துருது. இங்க நடக்கிறத நேரடியாக ஒளிபரப்பு செய்ய முடியுது. நம்ம குடும்பங்கள்லயே கூட ஒரு நிகழ்வோட உடனுக்குடனே செய்திகளை பரிமாறுறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. நாட்டினுடைய நல்ல நடப்புகள் நிறைய பரிமாறப்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர்.
5: ஓகே, நான் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட இன்டர்நெட் ஒரு நாள் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
6: இன்டர்நெட் இல்லனாலும் இருக்கலாமா? ஏன்னா நம்ம கொரோனா காலத்துல எல்லாமே அனுபவிச்சுட்டோங்க. இன்டர்நெட்ன்றதுல எந்த விஷயங்களே, போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, எதுவுமே இல்லாத ஒரு முடங்கி போன காலங்களையும் நம்ம அனுபவிச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கிக்கணும். வருங்காலங்களில எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கணும்.
5: ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
6: ரெடியா இருக்கணும். ஏன்னா இப்ப கொரோனா வந்த காலத்துல போக்குவரத்து எல்லாம் 2 வருஷம் இருந்துமா, ரயில் பஸ் இந்த போக்குவரத்து அது நம்ம சதிச்சு இல்லையா. அதே மாதிரி வந்து உணவுக்கு கூட பஞ்சம் வரலாம் வருங்காலங்கள்ல. ஏன்னா எங்க காலத்துல எங்க வயசு காலத்துல உணவுக்கெல்லாம் நாங்க பஞ்சத்தை அனுபவிச்சோம் ஒரு கட்டத்துல.
5: ஓகேண்ணா.
6: ஒருவேளை உணவுகள்லாம் ரொம்ப சிரமப்பட்ட காலம், தண்ணீர் இல்லாத காலம், எந்த சூழ்நிலைக்கும் நம்ம நம்மளை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் தயார் பண்ணிக்கணும். இது எந்த நேரத்துலயும் எதனால நடக்கலாம். நிறைய இது வந்து நம்ம கூட பயன்பாட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு அது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட வரும்.
5: ஓகே, நான் இந்த அளவுக்கு நிறைய சாதகங்கள் இருக்கிற அந்த இணையதளத்துல ஒரு சில பாதகமான விஷயமும் இருக்குது. அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க?
6: பாதகமான விஷயம்னா தவறான தகவல்களை பரப்புறது. தவறான தகவல்கள் நிறைய பரப்பப்படுது. அதாவது வந்து இப்போ இருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா வந்து இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது, இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு உண்மைத்தன்மை நிறைய போயிடுச்சு. இப்போ சமீபமா ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஏஐ வந்த பிறகு நிஜங்களை விட்டுட்டு நிழலையும் அந்த இமேஜினேஷன்ஸ் ஒரு மாதிரியா போட்டு எதை நம்புறது எதை நம்ப முடியாம போறதுன்ற மாதிரி காட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு செடி பூ அப்படியே வளர்றது, அதுல அப்படியே காய்க்கிற மாதிரி காட்டிட்டு ஒரு நம்மளுடைய கற்பனை திறனை நிறைய அதிகம் பண்ணி விட்டுட்டு நிஜ வாழ்க்கையில அது ரொம்ப சாத்தியப்படாம போகும்போது ஏமாற்றங்கள் அளிக்கிறதா இருக்குது.
5: கண்டிப்பா, அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. ரொம்ப நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: பழைய பாடல் கேட்கலாமா?
5: கண்டிப்பா கேட்கலாம்ண்ணா.
6: பழைய பாடல்கள் சொன்னா இயற்கை என்னும் இளைய கண்ணி என்ற ஒரு பாட்டு வருது இல்ல,
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
6: ரைட்டுமா, நன்றிமா, மிக்க நன்றி. உங்களுடைய இது இது ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து இதே இதே மாதிரி நிறைய கருத்துக்களை மக்களுக்கு கொடுத்து சேருங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இது இல்லைனாலே நம்ம வாழ்ன்ற மாதிரி எல்லாம் இயற்கைக்கு திரும்ப சொல்லுங்க, விவசாயத்தை பார்க்க சொல்லுங்க, மீன் வளத்தை பெருக்க சொல்லுங்க. நாட்டுல வந்து தூய்மையை பத்தி நீங்க நிறைய சொல்றீங்க, சாலை பாதுகாப்பு விதிகளை நிறைய சொல்றீங்க, எப்படி நடந்துக்கணும், பொது வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்ன்றத நிறைய உங்களுடைய வானொலி மூலமா ஒளிபரப்ப வேண்டி கேட்டுக்கிறேன்.
5: கண்டிப்பா நான் தொடர்ந்து செய்யறோம், நீங்களுமே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்கண்ணா.
6: நன்றிமா, நன்றிமா.
5: நம்மளுடைய திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து ஆனந்தன் அண்ணா தான் வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க. கண்டிப்பா இந்த காலத்துல உண்மைத்தன்மை அப்படின்றது இந்த ஏஐ மூலமா குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு வீடியோ பார்க்கும் போது கடைசியில வந்து இது அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஏமாற்றங்களையுமே இந்த இன்டர்நெட் வந்து நமக்கு சமீப காலத்துல கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா வந்து களத்துல இருந்து நேயர் சசி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற
7: கேட்டு எல்லாம் இந்த இசை அமையத்துல அப்ளை பண்றதுனால நம்மளே கையில எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நல்லா தான் இருக்கும்.
8: உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்டர்நெட்டோட ஒரு பயன் எப்படி இருக்கு, உங்களுக்கு எது எதுவும் யூஸ் ஆகுது?
7: எதுக்கு யூஸ் ஆகுனா இப்போ வீட்டில் கரண்ட் எதுவும் போயிட்டாலும் இப்போ நம்ம ஆன்லைனில் வச்சு டிவியில் பார்க்கறது நிறைய விஷயம் நம்மளால பண்ண முடியும்.
8: உங்களோட படிப்புக்கு?
7: படிப்புக்கு இந்த நாள் முதல் கிளாஸ் இந்த மாதிரி காலேஜில் முடிக்கிறது இதெல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்டர்நெட்
8: சரி, இப்போ இந்த ஏஐன்னு வந்திருக்கு, அதனால் பயன்படுத்துறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்களா?
7: ஏஐயில் போய் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது இந்த மாதிரி இல்லாதவங்க நம்ம இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறோம்.
8: இன்டர்நெட் வந்தது எந்த அளவுக்கு ஒரு ஈஸி ஆக்கிருக்குன்னு நினைக்கிறீங்க?
7: இல்லாத உலகத்துல நடக்க எல்லா விஷயமும் நம்ம கை ஒரு கையில இருக்கிற போன் மூலயமா பார்க்க முடியுது. எங்க ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வந்தாலும் போன்ல வந்துருது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
8: ரொம்ப நன்றி உள்ள தகவலுக்கு. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: வேற இஷ்டமே படத்துல வந்து கண்ணே கண்மணி.
8: நல்ல ஒரு பாடல், நன்றி.
7: நன்றி.
5: களத்துல இருந்து நம்ம நேயர் சசி அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் வந்து இன்டர்நெட் நமக்கு கொடுத்தாலும் அதை கவனம் இல்லாம யூஸ் பண்ற வகையில நிறைய பேருக்கு மோசடி, அதுக்கப்புறம் தனி உரிமை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல மனநல பாதிப்பு, இந்த மாதிரியான ஆபத்துகளுமே வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இன்டர்நெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல இருக்கிறது தனிப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணாம இருக்கிறது ஒரு பெட்டரான ஒரு விஷயம். இப்ப நாமளே ரோட்ல போயிட்டு இருக்கோம், யாராவது வந்து உங்க பேர் என்ன, உங்க ஓடிபி சொல்லுங்க, உங்க பின் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஏன்னா தெரியாத நபர்கிட்ட நாம எப்படி இவ்வளவு தகவல்களையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாவது யோசிப்போம். அதே மாதிரி தான் நம்ம மொபைல்லையுமே, ஏதோ ஒரு தெரியாத வெப்சைட்ல இருந்து நம்மளுடைய ஓடிபி கேட்கறாங்க, ஏடிஎம் பின் கேட்கறாங்க, பாஸ்வேர்ட் கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுவுமே நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் தான். ஸோ அந்த நபர்கிட்டயுமே நம்ம போய் எல்லா தகவல்களையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அதனால இதை யார்ட்டு கேட்டாலுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தா இருக்கும். அடுத்ததா வந்து சில பேர் பேரு, டேட் ஆஃப் பர்த், இதை தான் நம்ம ஈஸியான விஷயங்களை வந்து பாஸ்வேர்டா வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா எல்லாமே கலந்தடிச்சு நம்ம வச்சுக்கிட்டோம். அது அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா வந்து ஃபேக் லிங்க்கு இல்லை ஸ்கேம்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா கவனிக்கணும். இப்போ நம்ம ஃபோன்லேயே அதுக்கான தனி செட்டிங்ஸ்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்கேம் கால் வருது அப்படின்னா அதுவே ரிப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய செட்டிங்கான வசதிகளுமே இருக்குது, அதை நாம ஏற்படுத்திக்கலாம். இல்ல நீங்க லாட்டரி ஜெயிச்சிருக்கீங்க உடனே அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுங்க இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருதுன்னா கண்டிப்பா அது போலியான மெசேஜ் தான். அந்த மாதிரி லிங்க்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தவிர்த்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்லாம் அதிகமான கவனம் தேவை. ஏன்னா இப்போ எல்லா இளைஞர்களோட கையிலையுமே மொபைல் இருக்குது அப்படின்னா அதில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாரும் புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்க, ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. தெரியாதவங்கள்ட்ட பர்சனல் சேட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் கூட நிறைய ஸ்கேம்லாம் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி பெரிய ஆட்கள் யாராவது ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபைல்லேருந்து இந்த மாதிரி மாதிரி எனக்கு ஒரு 15,000 ரூபா வேணும், 20,000 ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அதை தயவு செய்து தவிர்த்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்குறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய ஆனந்தன் அண்ணா கேட்ட மாதிரியே சாந்தி நிலையம் படத்துலேருந்து பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இந்த காலத்தில் இன்டர்நெட் வழியாக அதிகரிக்கிற குற்றங்கள் அப்படின்றது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை தான் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளுமே சொல்லுவோம். இந்த இன்டர்நெட், மொபைலு, சோசியல் மீடியா, ஆன்லைன் பேங்கிங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற மக்களை குறி வச்சு நிறைய விதங்களில் மோசடிகளுமே நடக்குது. இப்போ அதிகமாக நடக்கிற மோசடிகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இந்த ஓடிபி, அதாவது பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், ஸோ உங்களுடைய ஓடிபியை வந்து சென்ட் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையில் அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஒரு ஃப்ராட் வேல வந்து நடந்துட்டு தான்

0: ஹேக் ஆகலாம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது இன்டர்நெட்டில். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணுறது, இந்த ஒரு விஷயமும் ஒரு கடந்த காலத்திலேருந்து அதிகமாக நடந்துக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஃப்ராட் மாதிரி காமிப்பாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து 12 லட்சம் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து கார் வேணுமா இல்லை வந்து 12 லட்சத்தை கையில் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம். இந்த ஒரு மெசேஜ் சமீப காலமாக நிறைய பேரும் அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக உண்மை கிடையாது, அதை நம்பி நம்மளுடைய தகவல்களையும் கொடுக்க வேணாம் அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தரங்கனவன் அரோலிங்க பேசுறேன்க்கா. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: இப்ப நீங்க சொல்லுங்க, இன்டர்நெட் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த ஒரு சில மாற்றங்கள் தான் என்ன சொல்லுவீங்க?
1: நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்ப கடையில எங்களுக்கு பிசினஸ் வகையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலயமா நம்ம பணம் அனுப்பிட்டு அவங்க பாட்டு முதல்ல நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணணும். நாங்க 60 நாக்கா சேலத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அவங்க நேர்ல போய் காசை கொடுத்து நம்ம ஒரு நாள் அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப அப்பப்ப தேவையானது போன் பண்ணாக்கா அவங்க லாரியில போட்டுருவாங்க, நம்ம பணத்தை அனுப்பி விட்டுறலாம்.
0: சோ இந்த ஒரு ஷாப்பிங் விஷயத்துக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: அதே மாதிரி கடையிலயும் பாத்தீங்கன்னா சில்லற கட்டுப்பாடு இப்ப எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. நிறைய இடத்துல இப்ப ஒரு பொருள் கொடுத்து இப்ப ஒரு 12 ரூபாய் 13 ரூபாய் வாங்கினாக்கா மீதி 7 ரூபாய் நம்ம சில்லற கொடுக்கணும்னாக்கா நம்ம கிட்ட இருக்காது. அதனால வியாபாரம் நமக்கு மிஸ் ஆகும். இப்ப அவங்க வெளில மொபைல்ல போடுறதுனால நமக்கு அவங்களும் பொருளை வாங்கிடுறாங்க, நமக்கும் வியாபாரம் ஆகுது.
0: ஓகேக்கா, இந்த இன்டர்நெட் வழியா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்களா? சமையல் கத்துப்பாங்க, இல்லைன்னா தையல் கலை, எழுதுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இன்டர்நெட் மூலமாவே இன்னைக்கான காலத்துல கத்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய டேலண்ட வளர்க்க கத்துக்கிட்டீங்களா?
1: நீங்க சொல்றது அத்தனையும் ஏற்கனவே சின்ன வயசுல இருந்தே வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கு. புதுசா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த புக்கிங் பண்றது இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இபி பில் புக் பண்றது, கேஸ் புக்கிங் பண்றது, இப்ப டோல்கேட் ரீசார்ஜ் பண்றது, பஸ் புக்கிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமாக்கா, இந்த மாதிரியான கத்துக்கிட்டீங்க.
1: இதுக்கா கத்துக்கலாம், ஆனா தெரியும், ஆனா நான் பண்றதுல எல்லாமே இந்த பசங்க செஞ்சு கொடுத்துறாங்க எனக்கு.
0: ஓகேக்கா,
1: அதனால நான் செய்யல. ஆனா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது பணமெல்லாம் டிரான்ஸ்பர் பண்றது இந்த மாதிரி பிசினஸுக்கு கடைக்கு தேவையானதெல்லாம் பண்றேன். எனக்கு டைலரிங் வந்து தைக்க தெரியும், ஆனா கிளாஸ் போகாமே நான் கத்துக்கிட்டேன். தையல் போட வரும், ஆனா வந்து பிளவுஸ் தைக்கிறது அது நான் வந்து வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்நெட் மூலமா
0: இந்த இன்டர்நெட்ல நீங்க வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் நிறைய வந்து சொன்னாலுமே ஒரு சில பாதகமும் இருக்கு இல்லையா, அது நான் என்னன்னு
1: பாதகம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் வந்து நம்ம இதுக்கு அடிக்டாகாம இருந்தா கொஞ்சம் தப்பிக்கலாம்.
0: கண்டிப்பாக்கா, ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லிருக்கீங்க முதல் விஷயமாவே.
1: முதல் வந்து போன கையமா எப்பயும் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையா அதை மட்டும் எதுவோ அதை மட்டும் நம்ம பாத்துட்டு இருந்தோம்னாக்கா மோஸ்ட்லி அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அப்புறம் முதல்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த கால் வந்து ராங் கால் எதுன்னு தெரியாம இருக்கும். இப்ப பாத்தீங்களா அதுவுமே இன்டர்நெட் மூலயமா எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஸ்பாம் கால்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருது இல்லைங்களா. அதனால நம்ம அட்டன் பண்ணாம கூட விட்டுலாம். முதல்ல என்ன நம்பர் வருது, யாரோ என்னமோ நமக்கு தெரிஞ்சவங்களோ புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அட்டன் பண்ணிடுவோம் நாம. அப்புறமே சாரி இது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்ப வந்து ஸ்பேம்ல வர்றதுனால நம்ம அதை தவிர்த்துட்டு போலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக்கா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து வாணிராணி படம் முல்லைப்பூ பல்லக்கு போவதுங்க அந்த பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றிக்கா.
0: அக்கா சொன்னது மாதிரியே பாதகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் நம்ம வந்து ஃபோனுக்கு இந்த காலத்தில் நிறைய பேருமே அடிக்ட் ஆகிட்டோம். ஏன் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டும் கையில் அந்த ஃபோன் வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு தெரியுது எப்படி ஸ்வைப் பண்ணணும், எப்படி வெளியே வரணும், எப்படி இன்னொரு ஒரு ஆப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வயசு 6 வயசு பண்ணால் கூட பரவாயில்ல, சாதாரணமாக 1 வயசு குழந்தை கூட டக்குன்னு வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறதும் பாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்மளுடைய நேயர் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 11:50. அதே சமயம் இந்த இன்டர்நெட்டில் அதிக அளவில் அதுக்கப்புறம் வந்து நடந்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஐ மூலமாக வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி மாற்றவங்களுக்கு அனுப்புறது, அதே மாதிரி டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை வச்சு நம்ம வேறு ஏதாவது வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் பாதகமாக தான் போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு நபரை அவங்களுடைய விஷயங்களை வச்சு மிரட்டுறது, கேலி பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் பாதகமான விஷயங்களை நிறைய பேரும் பார்க்குறாங்க. ஸோ வந்து இதில் ஒரு வேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை, நம்மளுடைய மற்ற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் நம்ம டிபி வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணணும். எந்த நம்பர்லேருந்து நமக்கு அந்த மாதிரியான கால்ஸோ இல்லை த்ரெட்டனிங் கால் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை பிளாக் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து அந்த டைமே மாற்றுறதுமே நல்லது. அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்குது இல்லை யூபிஐ அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி அதை பிளாக் பண்ணிடலாம். இல்லை வந்து அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கம்ப்ளைண்ட் நாம் கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த நிமிஷத்தில் நம்ம பாதிக்கப்படுறோமோ அந்த ஒரு நிமிஷத்தில் சைபர் கிரைமில் வந்து அதோட வெப்சைட்டில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1930 அப்படின்ற எண்ணுக்கு வந்து கால் பண்ணி நம்மளுடைய அந்த தகவல்களையோ இல்லை கம்ப்ளைண்ட்டையோ நாம் வந்து கொடுக்கலாம். முக்கியமாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அழிக்காமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்மளை மாதிரி மற்றவங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்மளுடைய கான்டாக்ட் உள்ளவங்களுக்கு நாம் ஷேர் பண்ணி வைக்கிறதுமே நல்ல ஒரு விஷயங்களாக அமையும். ஸோ இந்த இன்டர்நெட்டை நம்ம வந்து நிறைய பேர் வளர்ச்சி பாதைக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு சில நேரங்களில் அது பாதகமான ஒரு முடிவுலையுமே போயிடுது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. அதை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நிறைய நேயர்களும் வந்து அடுத்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் நம்ம நிகழ்ச்சி கண்டிப்பாக 10-12 ஸோ அந்த டைமிங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நாமளுமே நிறைய கருத்துக்களை பேசி நிகழ்ச்சியை இன்னுமே சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம். நாளைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய நேயர்களும் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. நம்மகிட்ட திறமை மட்டும் இல்லங்க, கடின உழைப்பும் இருந்துச்சுன்னா நம்ம எந்த துறையிலுமே சாதிக்க முடியும்னு இப்ப இருக்கிற மகளிர் கிரிக்கெட் அணியில விளையாடிட்டு வர தமிழக வீராங்கனைகள் வந்து அவங்களோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லலாங்க. அதுலயும் குறிப்பா கிறிஷ் காமினி, இவங்க வந்து 2013 இருந்த இந்திய அணியோட முக்கியமான பேட்ஸ்மேனே சொல்லலாங்க. அதாவது அப்போ நடந்த உலக கோப்பை போட்டியில சதம் அடிச்ச முதல் இந்திய பெண்ணை இவங்க தாங்க. சோ இவங்களுக்கு அப்புறமா இந்திய அணியில இடம் பிடிச்ச தமிழக இளம் வீராங்கனை யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரையை சேர்ந்த கமலினி தாங்க. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில 1.60 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டு கோடீஸ்வரர் ஆனவங்க தாங்க இவங்க. சோ இவங்களை பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்தவங்க தாங்க கமலினி. லாரி உரிமையாளரான இவங்களோட அப்பாவுக்கு கிரிக்கெட்ல பெரிய அளவுல சாதிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா அவங்களோட ஆசை நிறைவேறல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்களுக்கு ஒரு ஆசை இருந்து அது நிறைவேறல அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க மூலமா அதை நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப இல்லங்க, முன்னாடி. அதே மாதிரிதான் கமலினியோட அப்பா பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா கமலினியோட அப்பா வந்து அவங்களோட அண்ணனுக்கு தான் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கூடவே கமலினியையும் பந்து எடுத்து போடுறதுக்காக கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. சோ அங்க வச்சு கமலினி கிட்ட வெளிப்பட்ட திறமைய பார்க்கவும் தான் அவங்க அப்பாவுக்கு என்ன தோணிருக்குன்னா, நம்மளோட பொண்ணுக்கு சரியான பயிற்சி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவளாலையும் கிரிக்கெட்ல சாதிக்க முடியும்னு கமலினியோட பயிற்சிக்காகவே குடும்பமா சென்னைக்கும் வந்திருக்காங்க. சென்னையில இருக்கிற ஒரு தனியார் பயிற்சி அகாடமில சேர்த்து தினமும் 5 மணி நேரம் பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. முறையான பயிற்சி எடுத்துக்கிட்ட கமலினி வந்து 2021 15 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கான தேசிய கிரிக்கெட் தொடர்ல தமிழக அணிக்கு தலைமை தாங்கி கமலினி விளையாடி இருக்காங்க. 36 அணிகள் விளையாடின அந்த தொடர்ல 485 ரன் எடுத்து, அதாவது 36 அணிகள்லயுமே ஒட்டு மொத்தமா முதலிடத்தை கமலினி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2024 19 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கான ஆசிய கிரிக்கெட் போட்டியில அவுட் ஆகாம 29 பந்துல 44 ரன் எடுத்தும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 79 ரன்களையும் எடுத்திருக்காங்க. 2025 நடந்த மகளிர் பிரீமியர் லீக் ஏலத்துல கமலினிய வந்து மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 அணிகளுக்கு இடையில ஏல போட்டி நடந்து கடைசியில மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து 1.60 கோடிக்கு கமலினிய ஏல எடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு விலை கொடுத்து ஒருத்தங்களை ஏல எடுக்கிறாங்கன்னா கட்டாயமா அவங்க கிட்ட அதுக்கான தகுதி இருக்கணும்ல. அப்படி கமலினி கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1, 2 இல்லங்க 3 தகுதிகள் இருக்கு. ஒண்ணுனா இவ்வளவு நேரம் சொன்னதாங்க, அதாவது அவங்க வந்து நல்லா பேட்டிங் பண்ணி நிறைய ரன் எடுத்திருக்காங்கன்னு சொன்னல, அதுவும் எப்படின்னா இடது கையால விளையாடி எடுத்திருக்காங்க. சோ அது சிறப்பு தானே. அது மட்டும் இல்லங்க, கிரிக்கெட்ல ஒரு விக்கெட் கீப்பராகவும் பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளராகவும் இருந்திருக்காங்க. இவ்வளவு தகுதிகள் ஒரு ஆள் கிட்ட இருக்கிறது சாதாரண செயல் கிடையாது இல்ல. அதனாலதான் 1.60 கோடிக்கு இவங்களை ஏலம் எடுத்திருக்காங்க. விளையாட்டு துறையில சாதிக்க நினைக்கிற நிறைய பெண்களுக்கு கமலினி ஒரு முன் உதாரணம்னே சொல்லலாங்க. சோ இன்னும் கமலினி சிறப்பான முறையில

விளையாடி இந்தியாவுக்காக பல வெற்றிகளை அடையணும்னு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு வெளியில கடைக்கு போய் நொறுக்கு தீனி அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இருக்குங்க. நம்ம வீட்டில் எவ்வளோதான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சாலுமே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்லை அப்பத்தக்கிட்டயோ பப்பா கிட்டேயோ 10 ரூபாயோ இல்லை அதுக்கு மேலே ரூபாய் வாங்கிட்டு வெளியே சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இல்லைனா அம்மா அப்பாவை கடைக்கு கூட்டிட்டு போய் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வீட்டில் பசங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்குமே சுத்தமான ஒரு உணவுப் பொருளை நம்ம குழந்தைங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். இதுக்கு ஆரம்ப புள்ளியா இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா சீஸ் முறுக்கு சாண்ட்விச். ஸோ இதை நம்ம வீட்டில் செய்யறது மட்டும் இல்லைங்க, சாயங்கால நேரங்களில் நம்ம கடைக்கு போட்டு விற்பனையும் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல சீஸ் முறுக்கு சாண்ட்விச் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, முறுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும், வெங்காயம் ஒன்று, வெள்ளிக்காய் ஒன்று, தக்காளி ஒன்று, ஓமப்பொடி 1 கப்பு, சீஸ் துருவல். அப்போ சாண்ட்விச் சொன்னால் அதுக்கு சட்னியும் வேணும்ல. ஸோ அந்த சட்னி தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதினா 1 கைப்பிடி எடுத்துக்கணுங்க, அப்புறம் கொத்தமல்லி தழையும் 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கணும், பொட்டுக்கடலை 1/3 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் எலுமிச்சம் பழச்சாறு 1 டேபிள்ஸ்பூன். முதல்ல நம்ம சட்னியை தயாரித்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, பொட்டுக்கடலை, உப்பு, எலுமிச்சம் பழச்சாறு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. இந்த சட்னியை நம்ம தனியாக வச்சிட வேண்டியதுதான். இப்போ சாண்ட்விச் தயாரிக்க வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கிற முறுக்கை நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ அதே அளவுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, வெள்ளிக்காய் இது எல்லாத்தையுமே அந்த முறுக்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வட்டமாக நறுக்கி எடுத்துக்கணும். முறுக்கு மேலே முதல்ல கொஞ்சமாக சட்னியை தடவிட்டு அப்புறமா வெங்காயம், வெள்ளிக்காய், தக்காளி, அப்புறம் ஓமப்பொடி இது எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கணுங்க. இந்த அடுக்குக்கு மேலே கொஞ்சமாக சட்னியை வச்சு இன்னொரு முறுக்கை மேலே வச்சு மூட வேண்டியதாங்க. அதுக்கு மேலே நம்ம சீஸை துருவி போட்டுக்க வேண்டியதாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிச்ச முறுக்காக இருக்கும், அதே மாதிரி சாண்ட்விச்சாகவும் இருக்கும், சீஸ் சேர்ந்துருக்கனால குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதை நம்ம சாயங்கால நேரங்களில் சின்னதாக கடை போட்டு நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதை செஞ்சு நம்ம குழந்தைங்களை மகிழ்விக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சின்ன தொழிலாக செஞ்சுமே லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல் கற்கள் இருக்கும். அந்த மைல் கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல் கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பின்னி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. நம்மளோட தீவு பகுதியில வாழ்ற நிறைய பெண்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக செய்யற தொழில் என்னன்னு கேட்டா, நான் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கருவாட்டு தொழில்னு நம்ம யார்கிட்ட கேக்குறோமோ அவங்க சொல்லுவாங்க. இது நம்ம பகுதியில வாழ்ற பெண்கள் மட்டும் இல்லங்க, பெரும்பாலான கடற்கரை பகுதிகளில் வாழ்ற மீனவ பெண்கள் வந்து மீன் விற்கிறதையும் கருவாடு விற்கிறதையும் தான் தொழிலா செஞ்சு தங்களால முடிஞ்ச அளவுக்கு வருமானம் ஈட்டிட்டும் வராங்க. சரி, இந்த தொழில் எப்ப இருந்து செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 10-20 வருஷமா இல்லங்க, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பெண்கள் வந்து தங்களோட கணவரோ இல்லைன்னா வாலிப வயசுல இருக்கிற பசங்களோ கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொண்டு வர மீன்களை பாதியை விற்பனை பண்ணிட்டு மீதி மீன்களை கருவாட்டுக்காக பயன்படுத்திட்டும் வந்திருக்காங்க. இப்படி கருவாட்டு தொழில செஞ்சுட்டு வந்த பெண்களுக்கு இப்ப அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கருவாடுகள் எல்லாம் விற்பனை ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, என்னோட பதில் என்னன்னா, இப்போ அவங்களோட தொழில் சரியான முறையில இல்லைன்னு தாங்க சொல்லணும். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கடலோ சேஃபம் 90.4 சமூக ஊடகத்துல கருவாட்டு விற்பனை பண்ற பாட்டிகளோட வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்க. அதுல ஒரு பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்பவும் கம்மியான விலையிலையும் சுத்தமான முறையிலையும் ஃப்ரெஷ்ஷான மீனை வச்சு நாங்கள் கருவாடு செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருந்தாலுமே அதை வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை, அதனால சரியான தொழில் இல்லாமல் வருமானம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படி வருமானம் வராததுக்கு அவங்க சொன்ன இன்னொரு காரணமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் எல்லா பொருட்களையும் நம்ம இணையதளத்தில் தானே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ அதோட விலை எவ்வளோ இருக்கும், அதோட தரம் எப்படி இருக்கும், உண்மையாகவே அந்த பொருட்கள்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குமான்னு யோசிக்காமல் நம்ம எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, நம்மளோட வீட்டுக்கே பொருட்கள்லாம் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ கருவாடுகளையும் ஆன்லைனில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொருள் ஃபேமஸாக இருக்கும்ல, அப்படி கருவாட்டிலேயே ஃபேமஸான ஊர்னால் அது நம்ம ராமேஸ்வரம் தாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூரில் இருந்து கருவாடுகள்லாம் வாங்கிட்டு அதை வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கின கருவாடு மாதிரி கவர் பண்ணி நம்ம பகுதிகளில் 1 கிலோ 150 ரூபாய்க்குன்னு பெண்கள் விற்றுட்டு வர்ற கருவாட்டை ஆன்லைனில் இதை விட கொஞ்சம் அதிகமான விலை போட்டு ராமேஸ்வரம் கருவாடுன்னு சொல்லி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ராமேஸ்வரத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன்லேயே ராமேஸ்வரம் கருவாடுன்னு சொல்லி அதிக அளவில் ஆர்டரும் பண்ணுறாங்க. இப்படி அவங்க அதிக அளவில் ஆர்டர் பண்ணுறதுமே இங்கே இருக்கிற பெண்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவுமே பாதிப்பாக தாங்க இருக்குது. ஆன்லைன் மூலமாக கருவாடு விற்பனை பண்ணுறது தப்பு கிடையாதுங்க, ஆனால் ரொம்ப கம்மியான விலைக்கு ஃப்ரெஷ்ஷான கருவாடை விற்பனை பண்ணுற பெண்கள் கிட்ட இருந்து நம்ம கருவாடுகளை வாங்கி நம்ம விற்பனை பண்ணோன்னா அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளும் நம்ம வாங்கின தொகையை விட கொஞ்சமாக அதிகமான விலையில் விற்கும்போது நம்மளுக்குமே அது லாபம் தரும் தொழிலாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கருவாடை விற்பனை பண்ணுறவங்கக்கிட்ட நேரடியாக போய் வாங்கும்போது அதோட உண்மையான விலையும் அதோட தரத்தையும் அதோட சுவையையும் நம்மளால் உணர முடியுங்க. இனிமேலாச்சும் அப்படி பண்ணலாமா? பாடல்களை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், இணைஞ்சிருங்க. இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வேற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: வேலா வேலா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா.

0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு,
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நேதல் பின்ன நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நாமதி. கருவாட்டை வந்து ஆன்லைன் மூலமா விற்பனை பண்றது சரிதாங்க. ஆனா நான் சொன்னேன்ல, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெளியூர்களில் இருந்து கருவாடு வாங்கிட்டு அதை இங்கே இருக்கிற கருவாடுகளில் மிக்ஸ் பண்ணி விற்பனை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அது நம்ம பகுதிகளில் இருக்கிற கருவாட்டோட மதிப்பை குறைச்சிருங்க. ஏன்னா நம்ம பகுதிகளில் இருக்கிற கருவாட்டுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல. ஸோ அப்படி என்ன ராமேஸ்வரம் கருவாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பகுதிகளில் தங்க கடல் கிடையாது. ஸோ கடலுக்கு போயிட்டு 24 மணி நேரத்தில் அவங்க திரும்பி வந்துடுவாங்கல்ல, அவங்க வந்ததுமே மீனை எடுத்து சரியான முறையில் கருவாடாக மாத்துறதுக்கான ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம பகுதிகளில் மட்டும்தாங்க ஒரு சில கருவாடுகளை பாரம்பரியமான பட்டறை முறையில் பயன்படுத்தி கருவாடை உருவாக்குவாங்க. இதில் வஞ்சரம் கட்டா கருவாடோட சுவையுமே தனித்துவமாக இருக்குங்க. அதோட தரமும் மற்ற ஊர் கருவாடுகளை விடவும் சிறப்பானதாகவும் இருக்கும். சரி, இந்த பட்டறை முறைன்னு சொல்லணும்ல, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸோ நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம நீங்க நம்ம கடலோசியோட வாட்ஸ்அப் நம்பரான 709-4-3-9-9-9 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். தெரியாதவங்க இப்ப நான் சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம ஒரு கருவாடு காய வைக்கணும் சும்மா வெயில காயப்படுவோம். மணல்ல ஒரு 3 அடியில் குழி தோண்டி சூரிய வெளிச்சம் படாமல் ஒரு 10-15 நாள் வரைக்கும் புதைச்சி வச்சிருவாங்க. புதைச்சி வச்சுட்டு வெளியே எடுக்கும்போது அந்த கருவாடு பார்க்க மஞ்சள் நிறமாகவும் கமகமனு மனமுமே இருக்குங்க. ஸோ நம்ம நார்மலாக வெயிலில் போட்டு காய வைக்கிற கருவாடை விடவும் இது ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. ஸோ இதே முறையில் இன்னும் ஒரு சில ஊர்களில் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பகுதிகளையுமே இப்போ இந்த கருவாடை நிறைய பேர் ஆன்லைன்லையும் விற்பனை பண்ணிட்டும் வராங்க. ஸோ இந்த கருவாட்டில் புரதம், விட்டமின் B12, செலினியம் மாதிரியான சத்துக்களும், ஒமேகா 3 மாதிரியான கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறதால குழந்தை பெற்ற தாய்மார்கள் ஆரோக்கியமானதாகவும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும் பெண்கள் வந்து அதிகமாக இந்த கருவாடை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பகுதிக்கு சுற்றுலா வர எல்லாருமே இங்கே இருக்கிற கருவாடுகளை வாங்காமல் போகிறதுமே கிடையாதுங்க. ஏன்னா தினம் ஒவ்வொரு கருவாட்டு கடைகள்லையுமே கூட்டம் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்கு. வெளியூர்ல இருக்கிற நீங்களும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா உங்களுக்கும் கருவாடு வாங்கினா கட்டாயமா பாம்பன் பகுதிகளில் இருக்கிற போட்டியாடு பக்கத்துல வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவாடை காயப்பட்டு வச்சிருக்கிறத பாக்குறது மட்டும் இல்லாம நேரடியாவே உங்களுக்கு தேவையான கருவாட்டை நீங்களுமே வாங்கிட்டு போகலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. ஏ

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெயில்காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாற வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம். விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குனா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமர்த்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த கோடை காலத்துல குறைக்க முடியும். சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இளவட்ட பொண்ணுகளுக்கெல்லாம் இப்ப இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான்னா நான் சொல்ற புள்ளையாண்டானோ, ஆளிலையும் அழகன் அறிவிலையும் மன்னன், அம்மா நீ சம்மதிச்சுட்டேன்னு அதிர்ஷ்டம் உன் பக்கம் அம்மா.

0: அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல. முட்டாள் மடையா வளராதரா வளராத, கூடையா வண்டு குடும்பம் நடத்துது, அள்ளி மேலவாட குடும்பம் நடத்துதா, ஏண்டா இப்படி புழுகுறீங்க போங்கடா.
1: மொத்தத்துல பொண்ணு ஆணோட சேர்ந்து இருக்கணும்.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் அரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் OSFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: வானொலி.
1: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கி கொண்டதேனம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதிலே இனிமை காணுவது விதியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து சித

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.
2: உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
3: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி,

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தமிழி விஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே ரொம்ப நெருக்கடியில இருக்கு. யாராவது மகிழ்ச்சியா இருக்குமா சொல்லுங்க? இன்னைக்கு எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், பவுடர் போட்டிருக்கோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் மனசுக்குள்ளயும் ஏதோ ஒரு துயரம் இருக்குதா இல்லையா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, இந்த நிமிஷம் நான் தாங்க உலகத்திலே மகிழ்ச்சியான ஆள்னு யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? இந்த பசங்க கூட சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு போகணும், யூனிஃபார்ம் எங்க கிடக்கும் தெரியாது, சாக்ஸ் எங்க கிடைக்கும் தெரியாது, டிஃபன் பாக்ஸ் எங்க கிடக்கும் தெரியாது, புக்கே எங்க கிடக்கும் தெரியாது. அப்ப அவனுக்குமே எவ்வளவு துயரம் இருக்குது, 5 வயசு பையனுக்கு எவ்வளவு துயரம் இருக்குது. அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு சோகம் இருக்கிறது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. பேப்பர் எடுத்து பார்த்தா மனசை நிம்மதியா வாழ முடியுமா? யா காலையில 6 மணிக்கு பேப்பர் படிச்சுட்டு நிம்மதியா வாழ முடியுமா? நீங்க ஒரு நோட்டை எடுத்து எழுதி பாருங்க, நல்ல செய்தி எத்தனை, கெட்ட செய்தி எத்தனைன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எது அதிகமா இருக்கும்? கெட்ட செய்தி தாங்க அதிகமா இருக்கும், மோசமான செய்தியா தான் இருக்கும். அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம மறந்து விடக்கூடாது, இந்த நெருக்கடியான சூழல் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தையும் அன்பையும் வெளியே காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் நெருக்கடி சூழல் தான் அமையும். இப்ப சமீபத்துல கஜா புயல் வந்தது இல்லைங்களா? கஜா புயல் வந்து நம்ம தஞ்சை மாவட்டம் அந்த டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, வாழ்வு ஆதாரத்தையே இழந்து நின்னாங்க. நிறைய பேர் ஓடி ஓடி அவங்களுக்கு போய் உதவி செஞ்சோம். திருச்சியில இருந்து ஒரு காலேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு வேன்ல அவங்களுக்கு நிவாரண பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த விவசாயிகள் பாக்குறாங்க, இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு குணம், அடுத்தவங்க நிராதரவா இருக்கும் போது ஓடி போய் காப்பாத்துற எண்ணம் இருக்கிறது, இவங்களை வெறுங்கையோட எப்படி அனுப்புறதுன்னு எல்லா தென்னை மரங்கள் சாஞ்சு விழுந்து கிடந்த தென்னை மரத்துல இருந்து இளநீரை எல்லாம் வெட்டி வந்து அந்த வேன் நிறைய அடுக்கி, நீங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது, இவ்வளவு இளநீரையும் கொண்டு போங்கள் என்று தான் வெறுங்கையோடு நின்றாலும் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவர்கள். அப்போ ஒரு நெருக்கடி சூழல் வரும்போதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயம் அப்படியே மலர்ந்து வெளியே வரும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மற்றும் தெங்காசி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தமிழி விஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: கேரளால வெள்ளம் வந்தது. கேரளால வெள்ளம் வர்றதுக்கு ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் நீங்க கூட வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. பிருத்திவிராஜன் ஒரு நடிகர் இருக்கிறாருலங்க, அந்த மொழி படத்துல கூட ஜோதிகாவுக்கு ஜோடியா இருப்பார், நல்லா அழகா இருப்பார் சகபா. அவருடைய அம்மா, அவங்க பாரம்பரியமாவே பணக்காரங்க போல, அவங்க அம்மா அந்த நடிகருடைய அம்மா லம்போகினின்னு ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த காருடைய ரேட்டு 1.25 கோடியாம். லம்போகினிங்கிற அந்த காரை வாங்கி கேரளால ஓட்டி பார்த்திருக்காங்க. அந்த ரோட்ல அது ஓட்டுறது சிரமமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி விலை உயர்ந்த காரெல்லாம் வெளிநாட்டுல ஓட்டுறதுக்கு தான் நல்லா இருக்கும், நம்ம ஊர் ரோடெல்லாம் சரியா இருக்காது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, எம்எல்ஏ எம்பிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரோடு வச்சிருக்கிற நீ, 1.25 கோடிக்கு நான் கார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை ஓட்ட முடியல, ரோடெல்லாம் ஒழுங்கா போடு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 மாசம் கழிச்சு வெள்ளம் வந்துருச்சு. இப்ப வந்த வெள்ளத்துக்கு லம்போகினி தெரியுமா, TVS 50 தெரியுமா, ஓட்ட சைக்கிள் தெரியுமா, அது எல்லாத்தையும் வாரி சுருட்டி அள்ளி கொண்டு போயிடுச்சு. 1.5 கோடி ரூபா காரும் போச்சு, பைக்கு போச்சு, எல்லாமே போயிருச்சு. இப்ப இந்த அம்மா அந்த வெள்ளத்துல எப்படி வெளியில இருந்தாங்க தெரியுமா? வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பாத்திருப்பீங்க. நம்ம ஊர்ல இந்த ஆடி மாசம் மாரியம்மன் கோயில்ல கூழ் காய்ச்சுவாங்கல்ல, இந்த ரம்ஜானுக்கு எல்லாம் பிரியாணி செய்வாங்க பாருங்க, பாய் வீட்டுல ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டாவை வச்சு அந்த அம்மாவை அண்டாவுக்குள்ள உட்கார வச்சு அது ஒரு கொடையை பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துருக்கு அண்டாவுக்குள்ள. யாரு 1.25 கோடி கார் வாங்கி ரோடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அண்டாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வருது. எல்லாரும் ஐலேசா ஐலேசான்னு அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு நெருக்கடி காலம் வரும்போதுதான், ஒரு இயற்கையின் சீற்றம் வரும்போதுதான் நம்மிடம் இருக்கிற பணம் ஒன்றும் செய்ய முடியாது, சுற்றி இருக்கிற உறவும் நட்பும் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்கின்ற உண்மையை அது விளக்கி சொன்னார். ஆச்சரியமா இருந்தது. அதே சமயத்துல அந்த 2 நாளைக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அனுதிவ்யான்னு ஒரு 12 வயசு பொண்ணு, சாதாரண நடுத்தர குடும்பம், ரொம்ப நாளா அவ சைக்கிள் கேட்டு அழுதுட்டே இருந்திருக்க அம்மா அப்பாட்ட. அவங்க பணமே தரல, இருந்தாலும் அவங்க கொடுத்த 50 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு உண்டியில சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்கிறான். இந்த கேரளால வெள்ளம்னு உடனே படகுன்னு அந்த உண்டியில உடச்சு பார்த்திருக்கா, 8000 ரூபாய் இருக்கு. இந்த 8000 ரூபாய் எடுத்து வச்சு எனக்கு சைக்கிள் வேண்டாம், அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு இதை கொடுத்து உதவுங்கள் என்று அந்த 12 வயசு சிறுமி கொடுத்தான். அப்ப இந்த மாதிரி மோசமான ஒரு சூழல் வரும்போதுதான் நமக்குள்ளே வசதி படைத்தவர்கள் வசதி படைக்காதவர்கள் என்பது பேச்சு இல்லை, யாருடைய இதயம் விசாலமாக இருக்கிறது என்பது நமக்கு அந்த மாதிரி நேரத்துல தான் உணர முடியும். அதனால வாழ்க்கையில எப்பயுமே பணம் சார்ந்து ஓடுறதை விட்டுட்டு மனம் சார்ந்து சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: பச்சை மரம் 1, இச்சை கிளி 2,

0: பாடி பழகு.
1: உன் பிழையும் என் பிழையும் சந்தித்தார்.
2: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசியில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற அபாயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும் போது கோடை வெயிலை சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி தினம் பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இளைப்பாறிக்கிற முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிக்கலாமா?
2: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி

0: பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
2: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தமிழி விஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, என்னைக்காவது நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லிருக்கோமா? இருக்கேன். இது என்ன பதில்? நல்லா இருக்கியா அப்படின்னா இருக்கேன், நல்லாத்தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, நல்லாத்தான் இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லும் போதே அதுல ஏதோ ஆயிரம் குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு கேள்வி கேட்டா கூட ஒரு பாசிட்டிவா பதில் சொல்ற, ஒரு உற்சாகமாக, ஒரு எனர்ஜெட்டிக்கா பதில் சொல்ற ஒரு மனபாவம் நம்ம கிட்ட இல்ல. அப்ப மகிழ்ச்சிங்கிறது நம்ம எங்க தேடுறோம்? என்ன கிடைச்சா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்? இந்த சாதாரண கேள்விக்கு என்ன இருந்தா நீங்க சந்தோஷமா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க? பணம் இருந்தா சொல்லிடுவீங்களா? பெரிய வீடு வாங்கிட்டா சொல்லிடுவீங்களா? நிலம் வாங்கிட்டா? இல்ல எல்லா செல்வமும் உங்க காலுக்கு கீழே கொட்டி கிடந்துட்டா நம்ம சொல்லிடுவோமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம். என்னைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ அன்றைக்குத்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நாம சொல்லுவோம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளே போதுங்க. என்னைக்கு அடுத்தவன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருள் பத்தவே பத்தாது. எப்ப பார்த்தாலும் நம்ம ஒப்பீடு. அதுல நம்ம லேடிஸ்க்கு ஒரு குணம் இருக்குங்க. ஒரு புடவை வாங்க போனா கூட நம்மளுடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும் பாத்திருக்கீங்களா? இந்த ஆம்பளை ஆளுகள்லாம் 10 லட்சத்துக்கு ஒரு பொருளை சாதாரணமா வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம 1000 ரூபாய்க்கு புடவை வாங்க போகும்போது நம்ம தெருவுலயே யார கூட்டு போலான்னு 2 நாளா பிளான் பண்ணுவோம். அவளை கூட்டு போனா அவ நல்லா இல்லாததெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம தலையில கட்டுவா. இவளை கூட்டு போனா விலை கூடுனதே நம்ம தலையில கட்டுவா. இவ வேண்டாம். யாரு நம்ம பேச்சுக்கு ஆமாச்சாமி போடுறாங்களோ அந்த அக்கா, அந்த தெருவிலே ஒரு ஈனாவான அக்கா இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும், அக்கா நீ வச்ச புளி அது வாயிலே வைக்க முடியாது, நீ வச்ச புளி குழம்பு அடேங்கப்பா பிரமாதம்னு ஒரு ஓசி குழம்பு அக்கா இருக்கும். அந்த அக்காவை தேடி, அக்கா வாக்கா நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம்னு கூட்டு போய் கடகடையா ஏறி இறங்கி ஒரு புடவை எடுத்து, இதுல சின்ன பூ வேண்டாம் பெரிய பூவா பாருங்க, இல்ல பெரிய பூ வேண்டாம் நடுத்தரமான பூவா பாருங்க, பாட ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஜிகுஜிகுன்னு இருக்கக்கூடாது சுமாராகவும் இருக்கக்கூடாதுன்னு அந்த கடைக்காரனை பைத்தியமா ஆக்கி ஒரு புடவையை வாங்கிட்டு இந்த அக்காட்ட கேட்போம், அக்கா அந்த புடவை எப்படி இருக்கு? அக்கா நான் மனசாட்சியை தொட்டு சொல்றேன்க்கா, இந்த மாதிரி புடவை நம்ம தெருவில் எவட்டையுமே கிடையாது. இந்த தீபாவளி ஓம் தீபாவளி தான். உனைய விலை 1750 ரூபா. சந்தோஷமா பேக் பண்ணி வீட்டுக்கு வந்து அதுக்கு மேட்சிங் கிளவுஸ் வேற, அது ஒரு 10 கடையில் அலைஞ்சி அதுக்கு டிசைன்லாம் வச்சு அந்த டெய்லர் பொம்பளைய உசுரை வாங்கி அது கரெக்டாக தச்சும் தராது, அதுக்கு 10 தடவை ஃபோனை போட்டு 20 SMS அனுப்பி 4 தடவை நேரில் அலைஞ்சி அந்த பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு தீபாவளி அன்னைக்கு காலையில் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சு அனுப்பி விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வாசலுக்கு வருவோம் பாருங்க. தெருவில் உள்ள எல்லாரையும் நம்ம இன்னைக்கு அசரடிக்க போகிறோன்னு வாசலுக்கு வந்தால் கீரைக்காரமாக வரும், இந்த போனஸ் தாங்கலாம் அப்படின்னு அச்சு அசல அதே புடவை அதே கலர் அதே ஜரி 70 வயசு கீரகமா வரும், போனஸ் தரேன்னு தாயி அப்படின்னு அதே கலரு. உன அது நம்மகிட்ட கேட்கும், போனஸோட சேர்த்து சேம் ஸ்வீட் கொடு அப்படிங்கும், உனக்கு எப்படி இந்த புடவை கிடைச்சது? இதான் முந்தைய நாள் 3500 ரூபான்னு எங்க தெருவில் வித்துட்டு இருந்தீங்க, நானே எங்க மாமியா எங்க நாத்தனார் 3 பேரும் வாங்கணும் அப்படின்னு நம்ம 1750 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதே சேலை அதே டிசைன் அதே இதான் அவங்க 3500 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி எங்க போச்சு? சத்துன்னு செத்து போயிரும், உள்ள ஓடி போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நைட்டியை போட்டுட்டு இப்படியே உட்காந்துருப்போம், இந்த தீபாவளியை வேண்டாம் எனக்கு பொங்கலும் வேண்டாம். அப்ப நம்முடைய மகிழ்ச்சியை எது தீர்மானிக்கிறது?

0: நம்ம மகிழ்ச்சியை நாம தீர்மானிக்கல, இன்னொருவர் பாராட்டுகிறார்களா இல்லையா என்பதுதான் தீர்மானிக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. என்றைக்கு நம் வாழ்க்கை நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு இன்னொருத்தருக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக வாழ பழகிக்கணும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தமிழி விஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எப்பயுமே நமக்கு இன்னொரு சிந்தனை உண்டு, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் தான் நல்ல பொருள். இப்படி ஒரு சிந்தனை இருக்கும் தெரியுமா, அவங்க வச்சிருக்கிற பைக்கு தான் நல்ல பைக், அவங்க வச்சிருக்கிற கார் தான் நல்ல கார், என்ன இருந்தாலும் அவங்க வீடு நல்லா இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரங்க தான் நல்ல சொந்தக்காரங்க, அவங்க மாமியா மாதிரி வருமா, இப்படியே நம்ம பேசுவோம். ஆண்களும் நினைப்பாங்க, இருந்தாலும் அவங்க மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, இவங்க மனைவி நல்லா வேலைக்கு போறாங்க, இவங்க மனைவி நல்லா சமைப்பாங்களாம். எல்லாருக்குமே அடுத்தவங்க பொருள் தான் சிறந்த பொருள்னு இருக்குமே தவிர, நம்மகிட்ட உள்ள பொருள் சிறந்தது அப்படின்னு நம்ம நம்பவே மாட்டோம். இது நம்மளுடைய இயல்பு. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி எங்க வீட்டுக்கு எங்க மாமியார் வந்திருந்தாங்க, அவங்க எங்க பக்கத்து கிராமத்துல இருக்காங்க, அடிக்கடி வந்துட்டு போவாங்க, வந்துட்டு போயிருவாங்க, அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அவங்களும் நிம்மதியா இருக்கணும்னா வந்துட்டு போயிடணும், வந்துட்டு இருந்துட்டோம்னா யாருக்கும் நிம்மதி கிடையாது, வந்துட்டு வந்துட்டு போயிருவாங்க. போன தடவை வந்தப்ப என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்கள்லாம் வீட்டுல இருந்தாங்கன்ட்டு கேசரி கிண்டுனாங்க கிச்சன்ல போய், அவங்க நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன், கேசரி கிண்டுனாங்க. என் பொண்ணு மூத்தவாவதான் ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா, பையன் 7வது படிக்கிறான். எப்பயுமே இந்த சின்ன பசங்களுக்கு பாட்டி வந்துட்டாங்கன்னு வைங்க, சந்தோஷம் தாங்க முடியாது, அவங்க முந்திய பிடிச்சிக்கிட்டே திரிவாங்க. இவனும் பாட்டி பாட்டி பாட்டின்னு அவங்க பின்னாடியே திரிஞ்சான். அவங்க கேசரி கிண்டும் போது ஏலக்காய் சுகர் என்னென்ன கேட்டவங்களும் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உற்சாகமா இருந்தா, முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கேசரி கிண்டி முடிச்சோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிண்ணத்துல கேசரி அள்ளி அவன் கையில கொடுத்து இது அக்காட்ட கொடுத்துரு அப்படின்னாங்க. வாங்கினவன் சொன்னாங்க ஒரு வார்த்தை, அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா, உன்னை அப்படியா நீ நினைக்கிற, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே சொன்ன, எனக்கு மட்டும் இவ்வளவுதானா, அக்காவுக்கு கொடுத்துருன்னு சொன்னோடனே அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா, சரிப்ப நீயே வச்சுக்கணும்னு எனக்கு மட்டும் இவ்வளவுதானா அப்படிங்கிற. கேசரி அதே தான், அளவு அதே தான், தட்டு அதே தான், ஆனா அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டால் அது ஒசத்தி என்றும் நமக்கு கிடைத்தால் அது தாழ்ச்சி என்றும் நினைக்கிற சிந்தனை

0: நமக்குள்ளே காலங்காலமாக இருக்கிறது. என்றைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் சிறந்த பொருள் தான் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி வரும். நீங்க ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்கும் போது அன்னைக்கு உள்ள காலகட்டத்தோடய அதை ஒப்பிட்டு படிக்கக்கூடாது, இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு மாற்றி படிக்கணும். ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போய் வச்சுட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியுமில, கடத்தி கொண்டு போய் வச்சுட்டார். இப்போ தேடி யார் வர்றான்னா அனுமன் தேடி வர்றார். அனுமனுக்கு சீதை யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ராமர் கூப்பிட்டு சீதை இப்படி இப்படி இருப்பாங்கன்னு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணனை பண்ணுறார். இப்படி அழகாக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி குணமாக இருப்பாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறார். அதை மட்டும் செவி வழி செய்தியாக கேட்டுட்டு அனுமன் போகிறார். கடலை தாண்டுனா ஸ்ரீலங்கான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் தேடுவோன்னு தேடுறார். நேராக ராவணன் அரண்மனைக்கு போகிறார், விபீஷணன் அரண்மனைக்கு போகிறார், கும்பகர்ணன் அரண்மனைக்கு போகிறார், மண்டோதரி இருக்கிற அரண்மனைக்கும் போகிறார். மண்டோதரினா யாருன்னு தெரியுமிலம்மா? ராவணனுடைய மனைவி மண்டோதரி. அவங்க இருக்கிற அரண்மனைக்கு போன அனுமன் குழம்பி போயிட்டானா, என்ன குழப்பம், இவங்க தான் சீதைன்னு நம்பிட்டான். யாரை பார்த்து? மண்டோதரியை பார்த்து இவங்க தான் சீதைன்னு அனுமன் நம்பிட்டான். என்ன காரணம், ராமன் சொன்ன அடையாளம் எல்லாமே அப்படியே பொருந்தி இருக்கு. சீதை எப்படி இருப்பான்னு ராமன் சொன்னாரோ அதே அழகு, அதே குணம், அதே அமைதி மண்டோதரிட்டே இருக்கு. அனுமன் நம்பிட்டான் இதுதான் சீதைன்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி ராமனை பிரிஞ்சவங்க இப்படி பட்டு சேலை கட்டி பஞ்சனையில படுத்து தூங்குவாங்க, அதனால இவங்க சீதையா இருக்க முடியாதுன்ட்டு அவன் அசோகவனத்துக்கு தேடி போறான். இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், ராவணன் கிட்டயே ஆல்ரெடி சீதை இருக்காங்க, இருக்காங்களா? மண்டோதரி அப்படியே சீதை மாதிரிதான் இருக்கிறாங்க, அனுமனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகு குணம் எல்லாமே சீதை மாதிரியே இருக்காங்க. ஆனா ராவணனுடைய சிந்தனை எங்க போச்சு? இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மனைவியாகிய சீதை மேலதான் ஆசை வந்ததே தவிர தன் வீட்டிலேயே ஒரு சீதை இருக்கிறாள் என்கின்ற சிந்தனை ராவணனுக்கு இல்லை. அது மாதிரிதான் நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லா மகிழ்ச்சிகளும் இருந்தாலும் கூட நமக்கான மகிழ்ச்சி வேறு எங்கோ இருக்கிறது என்று நாம் தேடி அலைவதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதி வீணாக போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சர்றன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி பை சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குளுக்குளுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தமிழி விஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்ன விட ஒன்னு, ஒன்ன விட ஒன்னு பெட்டராவே இருக்கும். கடைசி ஒன்னோட நிறுத்தவே முடியாது. அதுதான் வாழ்க்கையில பெரிய சோகமாயிரும். இது பெருசு அது பெருசுன்னு கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே பெருசு இல்லைன்னு ஆயிரும். ஒரு நாள் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு குடும்பத்தோட தங்கி இருந்தது. இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவர், அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே இந்த குட்டி பாம்பு வந்துருக்குது. இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்துருக்கு. கீரியும் பாம்பும் பயங்கரமா சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு. இந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு, நம்ம அப்பாவோட ஒருத்தன் பலசாலி இருக்கான்டா, அவன் தான் இந்த கீரி, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திருக்கு. கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு. சே, கீரியை விட ஒருத்தன் பலசாலி இருக்கான், அவன் தான் பூனை, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு நாய் வந்து வள்ளுன்னு சத்தம் கொடுத்துருக்கு, பூனை பயந்து ஓடிடுச்சு. சே, பூனையோட ஒரு பலசாலி இருக்கான் போல, அவன் தான் நாய், அவனை போய் நம்ம பாராட்டணும்ட்டு பின்னாடியே போயிருக்கு. ஒரு குட்டி பையன் நாய் மேல கல் எடுத்து எறிஞ்சிருக்கான், நாய் ஓடியே போயிடுச்சு. சார், உண்மையில பலசாலினா அந்த பையன் தான், அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு. ஒரு இளைஞன் அவனை கூட்டு சத்துன்னு அடிச்சு, ஏண்டா வாயில்லாத ஜீவன்களெல்லாம் இப்படி வதைக்க கூடாது, ஒழுங்காரு அப்படின்னு வரட்டி விட்டுருக்கான். சார், இந்த இளைஞன் தாப்பா உண்மையிலே பலசாலி, இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுவோம் அவனுக்கு முன்னாடி நின்று, தம்பி வணக்கம் அப்படின்ட்டு இருக்கு. அவன் ஐயோயோ பம்பு அப்படின்ட்டு ஓடிருக்கான், பாம்புன்னு கூட சொல்ல முடியாம. அப்பதான் அது நினைச்சிருக்கு, உலகத்திலே நம்ம அப்பா கூட இவங்கெல்லாம் பலசாலின்னு நினைச்சு வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அப்ப உலகத்திலே நம்ம தான் பலசாலியா அப்படின்னு நினைச்சிருக்கு. அப்ப ஒன்ன விட ஒன்ன விட இது பெருசா அது பெருசான்னு நம்ம தேடிக்கொண்டே போனோம் என்றால் கடைசி அந்த பெரிய சிறப்பு நமக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை என்றைக்கு நம் மனசு உணர்கிறதோ அன்றைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம். நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம மார்க் எடுக்கணும், ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும், இப்படியே இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது ஏதாவது நியாயம் இருக்குதா? பிள்ளைங்களை பூரா மார்க் மார்க் மார்க்னு விரட்டிகிட்டே இருக்கும். நம்ம காலத்தில் இப்படிலாம் இருந்ததாங்க, 40 மார்க் எடுத்தாலே அன்னைக்கு எவ்வளோ கொண்டாடினாங்க நம்ம வீட்டில், 35 மார்க் எடுத்துட்டு அவ்வளோ தாங்குவாங்க வீட்டில், எவ்வளோ பாஸ் ஆயிடுச்சு, இந்த கழுத ஃபெயில் ஆயிரும்னு நினச்சேன், பாஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. பாஸ் ஆனாலே பாயாசம் வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 98 மார்க் எடுத்தாலும் திட்டுறாங்க, மீதி 2 மார்க் எங்க, அந்த 2 மார்க் எங்க, அவன் வர்ற வழியில தெருவிழியா போட்டு வந்தான். 98 மார்க் எடுத்தான் சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். இந்த மதிப்பெண்களை நோக்கி இந்த குழந்தைகளை விரட்டிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மையிலே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது டாக்டராக இருப்பது இல்லை, இன்ஜினியரா இருப்பது இல்லை, பெரிய தொழிலதிபராக இருப்பது இல்லை. வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக இருப்பது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. மார்க் எடுத்தா மகிழ்ச்சி வரும்னு சொல்லி கொடுக்காதீங்க, மகிழ்ச்சியா இருந்தேன்னா உனக்கு மார்க் வரும், அப்படி கத்துக் கொடுங்க. ஒரு சீன கதை ஒன்று உண்டு. ஒரு 5 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கிறான், அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்னதுமா, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னா என்ன? அவங்க அம்மா சொன்னாங்க, வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறதாண்டா அப்படின்ட்டாங்க. சரிம்மான்னு கேட்டான். மறுநாள் ஸ்கூலுக்கு போறான். முத நாள் இந்த முத நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தாலே டீச்சர்கள் ஒரு கேள்வி ரெடியா வச்சிருப்பாங்க, நீ என்னவாக போற அப்படின்னு ஒரு கேள்வி. அதுவே ஏன் வந்தோன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்கும். ஆனா அந்த டீச்சர் கேட்பாங்க, என்னவாக போற? ஒவ்வொருத்தனும் டாக்டராக போறேன், வக்கீலாக போறேன், ஒண்ணுனா சொன்னாங்க. இந்த பையன் டக்குன்னு எந்திரிச்சு, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் அப்படின்னாங்க. டீச்சருக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க, இப்படி ஒரு ஆன்சர் அவங்க கேட்டதே இல்லை. என்ன சொன்னேன்? நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். இல்ல இல்ல, உனக்கு கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன் அவன் பதில் சொன்னான். இல்ல டீச்சர், உங்களுக்கு வாழ்க்கை புரியலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மாற்ற

0: பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பளை பார்க்கறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், வேலைய வைக்கணும், கதிரும் முத்துன வயல் அறுக்கணும், கட்டுஞ்சு

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தமிழி விஷன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: டாக்டர் ஆயிரலாம், இன்ஜினியர் ஆயிரலாம், மகிழ்ச்சி இல்லைன்னா, மகிழ்ச்சியே இல்லாத ஒரு டாக்டர் எப்படிங்க ஒரு நோயாளியை குணப்படுத்துவார்? மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வழக்கறிஞர் எப்படி அந்த கேஸை வந்து நிம்மதியா நிதானமா வாதாடுவார்? அப்போ உங்க வாழ்க்கையின் எல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு பெட்டிக்கடை கூட வைக்கட்டும், ஒரு சாதாரண வேலைக்கு கூட போகட்டும், ஆனா இருப்பதை வைத்துக் கொண்டு நிறைவாக வாழுகிற மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த பணத்தை தாண்டி, செல்வத்தை தாண்டி மதிப்புன்னு ஒண்ணு இருக்குது, உறவுகள் என்று ஒன்று இருக்கிறது, நேர்மை ஒழுக்கம், இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். காலம் எப்படி போயிட்டு இருக்குது? முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம்? யாருமே சொல்லாம ஓடி போய் காலை தொட்டு கும்பிட்டோம், கும்பிட்டோமா இல்லையா? பெரியவங்க வந்துட்டாங்கன்னா காலை தொட்டு கும்பிட்டோம், அவங்க ஏதாவது திருநீர் பூசுவாங்க, இல்லைன்னா ஒரு காலைனா காசு கொடுப்பாங்க, அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம். எங்க பாட்டி எங்க தாத்தா காசு கொடுத்தாருன்னு. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க சொன்னாவது காலில் விழுறாங்களாம். எத்தனை வீட்டுல நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய அம்மா அப்பா வந்தா காலில் விழுறாங்க. இந்த தீபாவளிக்கு எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, என் பையனடே தாத்தா வந்திருக்காரு. வந்திருக்காருல்ல பார்த்தேன், இல்லடா போய் காலில் விழு, எது கொள்ளணும் அப்படின்னா, எங்க அப்பாடா, என்னது என்ன பெத்திருக்காருடா, உனே தானே பெத்தாரு, நீ போய் உழு, என்ன உழ சொல்ற அப்படிங்கிறான். என்ன செய்ய தெரியாம காலில் விழுந்தா காசு தருவார்டான்னு நிஜமா வந்து ஓடி போய் காலில் விழுறான். அவர் பதறி போய், அவர் பாக்கெட்ல 10 ரூபாய்தான் இருந்திருக்கு, அதை எடுத்து கையில கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்து இந்த 10 ரூபாய், இந்த 10 ரூபாய்க்காக இந்த ஆள் காலில நீ விள சொல்ற, இந்த நீய வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். அப்ப 10 ரூபாங்கிறதும் அவனுக்கு முக்கியம் இல்ல, வந்திருக்கிற தாத்தா நம் குடும்பத்தை ஆளாக்கியவர் என்கின்ற மரியாதையும் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு பணம் எப்படி வந்தது என்பதை கற்றுக் கொடுங்கள், இந்த உறவுகள் எவ்வளவு நீடித்து நிலைத்தது என்பதை கற்றுக் கொடுங்கள், அதுதான் முக்கியம். நம்ம அம்மா அப்பாவை மதிக்கணும், அப்பதானே நம்மள மதிப்பாங்க. பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று இந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருந்தால் ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படாம வளரணும்னு நினைக்கிறது சரிதான், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, ஆனா நாம கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செஞ்சு வளர்க்கவே வளர்க்காதீங்க. கஷ்டம் தெரியாம வளருங்க, ஆனா கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செய்து வளர்க்காதீர்கள். இந்த பணம் எப்படி வந்தது? இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி பணம் வந்தது? அம்மா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க, அப்பா எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், இந்த ஒவ்வொரு காசுலையும் அம்மா அப்பாவின் கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், அப்பதான் அவங்க நாளைக்கு மதிப்பாங்க. நம்ம
7: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பூனை கண்ணை மூடின.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இயற்கையாவே வெளிச்சத்தை குடுக்கற பொருள்னு கேட்டா நிறைய பேரு பகல்ல சூரியன், நைட்ல நிலா இதெல்லாம் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை குடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமிசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்டை உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்டை உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களால தான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் பயோலூமிசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த மார்ச் டு ஜூன் எந்த பொருளுக்கான சீசனோ இல்லையோ, இந்த நுங்கு பதனிக்கான ஒரு அற்புதமான சீசன்னே சொல்லலாம். ஒரு பனைமரம் இருந்தா அதை சுத்தி நிறைய உயிரினங்களோட வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு இருக்க, இந்த கோடை கால வெயில தாங்க உடம்பு குளிர்ச்சி பெற நுங்கு தான் சரியான தீர்வு. காரணம், நுங்குல உடம்புக்கு ஊட்டம் தர்ற வகையில விட்டமின் பி, நோய் எதிர்ப்பு சக்தி தர்ற விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், புரதம்னு சத்துக்கள் அதிகமா இருக்குது. இந்த வெப்பத்தினால உடல்ல ஏற்படுற சோர்வை நீக்குது, உடலோட வெப்பநிலைய சமநிலையில வச்சுக்குது, அம்மை நோய் தாக்கம் ஏற்படுறத குறைக்குது. அது மட்டும் இல்லாம குடல்ல ஏற்படுற வறட்சியை தணிச்சு செரிமானத்தை மேம்படுத்துது. வெயில்னால தோல்ல ஏற்படக்கூடிய நோய், அதனால கொப்புளங்களை

0: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மச்சி, மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் தியஸ்ரீ. நம்ம ஜான் ஹோரேட் தம்பியும் அந்த வேலை இருக்காங்க, கண்டிப்பா சீக்கிரமே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிட்டு, அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கறத முதலே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு வந்து உலக செரிமான ஆரோக்கிய தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செரிமான ஆரோக்கிய தினம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேட் தம்பியும் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு லேட்டு?
1: இன்னைக்கு கொஞ்சம் கிளம்ப லேட் ஆயிடுச்சுக்கா.
0: சரி ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு வந்து என்ன சொல்லலான் இருக்கீங்க, அதையாவது கொஞ்சம் ரிவீல் பண்ணலாமே.
1: ரிவீல் பண்ண மாட்டேன்.
0: சரி, வழக்கம் போல வந்து ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்குமே. அது என்ன தகவலா இருக்கும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்னு கேட்க போறேன். இன்னைக்கு வந்து உலக செரிமான ஆரோக்கிய தினம் அப்படின்னு சொல்லிருக்காங்களே, அப்படின்னா என்ன
1: செரிமான ஆரோக்கிய தினம்? செரிமான துக்குமா தினம் இருக்கும்.
0: அப்படி ஒரு தினம் இருக்கிறதா சொல்றாங்க, அப்படின்னா என்ன
1: செரிமான தினம் அப்படின்னா? நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடுகள்லாம் செரிமானம் நம்ம கரெக்டாக சாப்பிட்றதுனால செரிமானம் ஆகணும், இந்த ஃபுட்ஸும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக.
0: ஓகே, கண்டிப்பாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினம் அப்படிங்கிறது மே 29 அன்னைக்கு வருஷம் வந்து கடைபிடிக்கப்படுதான். இது ஏன் ஸ்பெஷலாக கடைபிடிக்கப்படுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு நிறைய பேருமே வந்து இந்த துரித உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனால அவங்களுக்கான வயிறு கோளாறுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. அதில் வந்து செரிமான பிரச்சனைகளில் தொடங்கி மற்ற பிரச்சனைகள், அதாவது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறது வரைக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் வைக்கணும், நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு செரிமான ஆரோக்கிய தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. இந்த நாள்லையாவது நம்ம வந்து தினமும் போதுமான அளவு அதிக அளவு அதுலேயும் குறிப்பாக வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அப்படின்னு அந்த மாதிரியான இயற்கை உணவுகளை தான் அதிக அளவில் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அவங்களோட அந்த சாப்பிடக்கூடிய டைமிங் அப்படிங்கிறதையுமே வந்து மாற்றிப்பாங்க. ஒரு சிலர் வந்து காலையில் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க அந்த ஒரு காலை உணவுகளை. நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும்ல. அதாவது ஒரு சீரான ஒரு அந்த டைம் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் போயிட்டே இருக்கும். அதையுமே வந்து சரி செஞ்சு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டான டைமுக்கு தூங்கி எந்திரிக்கணும். அதுலேயும் முக்கியமாக அந்த உணவை நல்லா ருசித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து இந்த மொபைல் பார்த்துட்டே வந்து சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஞாபகமே இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால இந்த உணவு பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு சில மாற்றங்களும் வந்துருச்சு. அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக செரிமான ஆரோக்கிய தினம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் இன்னைக்கான ஒரு மேட்ச் பற்றி தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு யாருக்கும் மேட்ச் நடக்க போகுது.
1: GT vs RR.
0: கண்டிப்பாக Qualifier 2 அப்படிங்கிற போட்டி இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஆல்ரெடி Qualifier 1 முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எலிமினேட்டரும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து Qualifier 2 போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GT அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையில தான் வந்து நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது நியூ சண்டிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பகுதியில் தான் இன்னைக்கு அந்த ஒரு சுற்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இறுதி போட்டிக்கு போக முடியும். அந்த RCB அணி கூட வந்து போட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் மூலமாகவே வந்து தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா டீம்களும் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்க போட்டி போட்டு தான் வந்து இந்த ஒரு கேம் அப்படிங்கிறத கடந்து போனாங்க. ஆரம்பத்தில் ஒரு 10 டீம் அப்படிங்கிறது தொடர்ந்தாங்க, கடைசியில் 2 டீமாக தான் இருக்க போகுது. யார் அந்த ஒரு கோப்பையை வந்து கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நாளை கழிச்சு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அன்னைக்கு அந்த இறுதிப் போட்டியில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து பல படம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது ஒரு எழுத்தை சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அது மூலமாக அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து நேயர்கள் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எக்கச்சக்க படங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த படங்களை வந்து மாறி மாறி சொல்லணும். யார் வந்து அதிக படங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வின்னர் வந்து தெரிய வரும். படங்கள் பேர் வந்து தொடர்ந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தாலோ இல்லை வந்து படங்கள் பேர் கண்டுபிடிக்க முடியலைனாலோ அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்க. சரி, இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ காட்டலாமா?
1: நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து வந்து நா, நெடில் எழுத்து. இது வந்து நம்ம நெடில் சொன்னாலும் குறி சொன்னாலும் ரெண்டுத்திலையுமே வந்து படங்கள் பேர் கண்டுபிடிக்கலாம். சரி, நா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய படங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: சரி ஓகே. நாடோடிகள்.
1: நாடோடிகளா? நான்.
0: நான் மகான் அல்ல.
1: நான் அவன் இல்லை.
0: நான் அவன் இல்லை. சரி ஓகே. நான் சிவப்பு மனிதன்.
1: என்ன சொல்றது? நாளை
0: நிறைய படங்கள் இருக்குது. நம்ம வந்து யோசித்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது புது படங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பழைய படங்களாக இருந்தாலும். நீங்களும் இந்த கேமில் கலந்துக்கிட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக 10 என்றதுக்குள்ள படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் கார், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக இப்பொழுது 5:18 ஆச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
7: நானி தியஸ்ரீ.
6: வெயில் காலத்துல உடல் ஆரோக்கியத்தை காக்க, வெப்பத்தை கணிக்க,

0: உடலுக்கு உடனடி குளிர்ச்சியையும் ஆற்றலையும் தரக்கூடிய இந்த நுங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலத்தில் ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள அதிகப்படியான நீர்ச்சத்து, தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் வெயிலில் வரக்கூடிய நோய்களை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது. நுங்கோட முக்கிய தன்மைகள் என்னென்னா, உடல் குளிர்ச்சியாக இருக்கும், வெயில் காலத்தில் வரும் அதிகப்படியான வியர்வையை உடல் உஷ்ணத்தை குறைச்சி உடம்ப சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவுது. நுங்கில் உள்ள சத்துக்கள் என்னென்னா, விட்டமின் பி, சி, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம், மெக்னீசியம், இது மாதிரியான கனிமங்கள் இருக்குது. இந்த தாதுக்களில் முக்கியமாக வெயில் காலத்தில் உடலை நீர்ச்சத்தோட வச்சு செரிமானத்தை அதிகரிக்குது. இதில் பொட்டாசியம் இருக்கிறதால உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்குது. செரிமானம், மலச்சிக்கல், வயிற்று வலி, அஜீரண கோளாறு, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல அருமருந்தாக இருக்குது. அம்மை நோய்க்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா இந்த நொங்கு தான். குழந்தைங்களுக்கு வர்ற இந்த அம்மை நோய் தாக்கத்தை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அரிப்பையும் கட்டுப்படுத்தும். நொங்கு அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கலோரிகள் அதிகமாக இருக்கிறதால பசியின்மையை ஏற்படுத்தி உடல் எடையை குறைக்கும். இயற்கையாக இருக்கிற சர்க்கரை அளவை சீராக வச்சுக்க உதவுது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக வைக்கிறதால நொங்கு ஒரு மருந்தாக செயல்படுது. இளநொங்காக பார்த்து இருக்கிறத எடுத்து அந்த தண்ணியை வியர்க்குறு வந்த இடத்துல பூசி வந்தால் வியர்க்குறு சரியாகும். அப்புறம் அம்மை, அக்கி, கொப்பளம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். நொங்கில் இருக்கிற இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அந்த காட்டன் துணியில் நனைச்சி கண்ணுக்கு மேலே ஒத்தி வச்சா கண்ணில் இருக்கிற சூடு குறைஞ்சி சிவப்பு நிறம் மறையும். முக்கியமாக இந்த ஆஸ்துமா, சைனஸ், சளி பிரச்சனைகள் இருக்கிறவங்க நொங்கை அதிகமாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சளி தொல்லை இன்னும் அதிகரிக்கும். ஒன்று ரெண்டு நொங்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல நொங்கு சீசன் ஆரம்பித்து ரோட்டோரம் தள்ளுவண்டி கடையில் நிறைய நொங்கு விற்கிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த நொங்கை வாங்கி கொடுக்கலாம்.
1: ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். ரீசெண்ட் டேஸில் எல்லாரோட சமூக வலைதளங்கள்லையும் சரி, எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த நொங்கு அப்படிங்கிறது இருக்குது. நேரடியாக வந்து அந்த மரத்துக்கு போய் பறித்து அப்போயே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நம்மளால் முயற்சி பண்ணி சாப்பிட முடியுமானா நம்ம பகுதியில், அதாவது பாமனில் வந்து அந்தளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து மண்டபம், அப்புறம் வந்து அழகன்குளம் அந்த மாதிரியான பகுதிகளில் பனை மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அங்கே போய் தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ பாமன் பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தோம் அப்படின்னா கடைகள்லாம் வந்துருச்சு, நொங்கு கடைகள் கூட வந்துருச்சு. அங்கே கூட நம்ம வந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்களே, அது என்ன கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனிதர்கள் கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட், அது என்ன அப்படின்னா யார் அடுத்த ராஜா, அதாவது ஊர் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி போட்டியாம். அதோட அப்போது அங்கே இருக்கிற அந்த முதல்ல இருப்பார்ல, முதல்னு சொன்னாராம், நான் மக்கள்கிட்ட எல்லாருக்கையும் நீங்கள் மட்டும் நீ தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டாவது உள்ளவர் இவனால் நீங்கள் கேட்குறதான் செஞ்சு தருவான், நான் கேட்காதையும் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதோட அங்கே இருக்கிற அந்த ஊர் தலைவர், சரி ஏன் பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களே, எனக்கும் வயசாயிடுச்சு தான், ஆனால் நானும் ஒருத்தனை சூஸ் பண்ணணும்னு இருக்கேன், சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் வேணும்னா நிறைய போட்டிகள் வச்சு அதை நம்ம தேடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்று வச்சாராம். அதில் என்ன அப்படின்னா முதல்ல பக்கத்து ராஜ்யத்துக்கு போய் அவர் சொன்ன பொருட்களை வாங்கிட்டு வரணும். ஆனால் அது எல்லாமே ரொம்ப கஷ்டமானது, அதாவது மற்ற அரசர்கள்டிருந்து எப்படியாவது மற்ற அரசர்கள் கேள்வி கேட்டு அதில் பதில் சொல்லி அங்கே வாங்குகிற பொருளை இங்கே வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுக்கணும், அப்போ தான் வெற்றியாளர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்களாம். போயிட்டு ரெண்டாவது ஒருத்தர் ஃபஸ்ட்டாக அந்த போட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதோட அந்த ஃபஸ்ட்டு போட்டி அவர் கம்ப்ளீட் பண்ணோடனே ரெண்டாவது போட்டியாக என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த குதிரை பந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய குதிரையில ஏறிட்டாங்களாம். அதில் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, அந்த குதிரை பந்தயத்தில் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஒரு எழுத்து பழப்படம் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-449-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால்

பண்ணலாம். இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நா, அதாவது நெடிலில் இருக்கக்கூடிய நா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய படங்கள் பேர் வந்து கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணலாம். அதிகபட்சமாக யார் வந்து நிறைய படங்கள் வந்து சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வெற்றியாளர் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ஒரு பாடலுமே வரப்போகுது. மீசைமுருக்கு 2 படத்துலேருந்து ஹிப்ஹாப் தமிழா அவங்களோட இசையில் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வர தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதான். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களை பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான்ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, நான் அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய படங்களோட பேர் வந்து மாறி மாறி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம தீனா அண்ணா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அவங்களோட பதில்களை வந்து மெசேஜ் மூலமா அனுப்பியிருக்காங்க. என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டாமை, நான் அவன் இல்லை, நான்கி, நான்காம் பிறை, நாய்கள் ஜாக்கிரதை, நாடோடிகள், நாடு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச இத்தனை படங்கள் பேர் வந்து அனுப்பிட்டு ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க 7 அறிவு படத்துல இருந்து. அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து ஒரு கதை ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு குதிரை போட்டியில வந்து யாரு வின் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த 2 குதிரைகளும் போட்டிக்கு தயாராக இருக்கும்போது அந்த முதல் போட்டியாளர் என்ன செஞ்சார் அப்படின்னா, 2வது போட்டியாளரோட அந்த குதிரையோட காலை கொஞ்சம் அந்த கட்டையை வச்சு அடிச்சுட்டாராம். அதோட அந்த குதிரை கொஞ்சம் வலியோடு நின்றுட்டு இருந்துச்சான். அதை கூட கவனிக்காமல் அந்த 2 பேரும் ஏறிட்டாங்களாம். அவ்வளோ இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த குதிரைக்கும் வலிக்க தானே செய்யும். அதோட அது

0: விழுந்துருச்சான். அதோட அந்த ஃபஸ்ட்டு போனவர் கடைசியாக ஃபஸ்ட்டு போயிட்டாராம். அதோட எப்படி என்னுடைய குதிரை இப்படி லாஸ்ட்டாக வந்துச்சு, நான் இதுக்கு நல்லா தானே ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருடைய குதிரையோட காலில் ஒரு சின்ன அடிபட்டுருக்கு. அப்போது அவர் யோசிச்சாராம், என்ன இது, நம்ம இந்த குதிரையை கொண்டு வரும்போதும் ஒன்றும் பெருசாக அடிபடலையே, ஏன் இவ்வளோ அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போது அந்த குதிரை வந்துட்டு அந்த இப்போ முதல் போட்டியாளர் இருக்கார்ல, அவர் கிட்ட போகும்போது மட்டும் ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருந்துச்சான். அதோட என்ன இது, இவர் கிட்ட போனால் மட்டும் சினிங்கிட்டே இருக்குது, மற்ற பேர் போனால் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லி இவர் சின்ன டவுட்டோட ஊர் தலைவரை போய் ரகசியமாக போய் பார்க்குறாரு. பார்த்து, எனக்கு இவர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, வேணும்னா நம்ம இன்னொரு தடவையும் போட்டியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் தலைவருக்கும் ஒன்றுமே புரியலையா. அதோட சரி, நீ சொல்கிற மாதிரியே வைக்கலாம், ஆனால் ஜெயிச்சா அவன் தான் ஊர் தலைவன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல நான் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதே குதிரை போட்டி நடந்துச்சான். அதில் யார் ஜெயிச்சிருப்பா, உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களேன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, ரெண்டாவது போட்டியில் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி சமீப காலமாக கொரோனா வைரஸ்க்கு அடுத்தபடியாக புது புது விதமான வைரஸ்கள்லாம் நம்மளுக்கு வந்து பரவிட்டு இருந்துச்சு, அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். அதில் ரீசெண்டாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் வந்து எபோலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு சிலர் வந்து இந்த செய்திகள் வழியாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாதவங்க இன்றைக்கான நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து முதல்ல வந்து இந்த எபோலா அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் வந்து ஆப்பிரிக்காவில் உகாண்டா அந்த மாதிரியான இடங்களில் தான் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சுச்சான். ஆனால் இப்படி ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவேர்னஸே இல்லாமல் வந்து இருந்திருக்காங்க. அதுக்காக ஒரு காற்று மூலமாவோ இல்லை வந்து தொடுதல் மூலமாவோ இந்த ஒரு வைரஸ் வந்து பரவாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை பற்றி பயப்பட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு எபோலா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்ட நபரோட உடல் திரவங்கள் மூலமாக தான் வந்து பரவுமா, அதாவது ரத்தம், உமிழ்நீர், வியர்வை, சிறுநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் பரவும் அப்படிங்கிற ஒரு தகவலுமே கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்லயுமே வந்து ஒரு சில மக்கள் உகாண்டா பகுதியில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் வந்து அந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவா வந்தாலுமே அவங்கள தனிமைப்படுத்தி தான் வந்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த வைரஸ்க்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் காய்ச்சல், அப்புறம் வந்து தலைவலி, உடல் பலவீனமா இருக்கிறது, வாமிட் அடிக்கடி எடுக்கிறது, அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருக்குமா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜா இந்த வைரஸ் வந்து முன்னேறி போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த கசிவு, அதாவது மூக்கு வாய் கண் வழியா வந்து ரத்தம் கூட வந்து வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஒரு சாதாரண அறிகுறிகள் இருந்தாலே அதை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது, மருத்துவர்கள்கிட்ட போய் உடனே வந்து அவங்களோட ஆலோசனைகள் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறைச்சியெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதாவது ஆடு, கோழி இதெல்லாம் வந்து ரீசெண்ட் டேஸ்லயும் நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்போம். அப்படி அந்த இறைச்சிகள் வந்து சாப்பிடும் பொழுது அதை முறையா வேக வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி WHO அதாவது உலக சுகாதார அமைப்பு மூலமா இந்த மாதிரியான வழிகாட்டுதல்
2: 9 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி பிஸியா இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமா உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம தீனா அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, ஏழாம் அறிவு படத்துல இருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் OSI FM 90.4.

0: வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலோசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக இப்பொழுது 5:48 ஆச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி,
2: மற்றும் நான் இத்தியஸ்ரீ.
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளங்கலை பட்ட படிப்புக்கான, அதாவது பிஎஸ்சி பாட்னி படிக்கணும் அப்படின்னா பிளஸ் டூவில் பாட்னி குரூப் எடுத்தவங்க படிக்கக்கூடிய ஒரு படிப்பு பிஎஸ்சி பாட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் அடிப்படை பிரிவு இருக்கும். எம்எஸ்சி பாட்னியில் முதுகலை படிப்பில் பார்த்திங்கன்னா 2 வருஷம் படிக்கணும். பிஎஸ்சி பாட்னியில் 6 செமஸ்டர் படிப்போம், எம்எஸ்சி பாட்னியில் 4 செமஸ்டர் படிப்போம். இதோட முக்கிய பாடப்பிரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவர அமைப்பியல், அப்படின்னா செடி, இலை, பூ, வேர் இவைகளை பற்றிய படிக்கிற படிப்பு. தாவர உடலியல், அதாவது பார்த்திங்கன்னா தாவரம் எப்படி வளருது, உணவு தயாரிக்குது அப்படின்றத 10 படிக்கிறது. மரபியல், மரபியல் அப்படின்னா தாவர குணங்கள், அதாவது அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகுது அப்படின்றத பற்றி படிக்கிறது. நுண்ணியல், அப்புறம் பார்த்திங்கன்னா தாவர நோயியல். தாவர நோயியல் அப்படின்னு சொல்லும்போது தாவரங்களுக்கு வர்ற நோய்கள் பற்றிய பாடங்கள் படிக்கிறது. இந்த பாடங்கள் வந்து முழுக்க பார்த்திங்கன்னா தாவரங்களை பற்றியே படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. படித்து முடிச்சுட்டு இந்த படிப்புக்கு வந்து வேலைகள் வேணும் அப்படின்னா என்ன மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வேளாண் துறையில் வேலை இருக்குது, தோட்டக்கலை துறையில் வேலை இருக்குது, ரிசர்ச் அசிஸ்டன்ட் அதாவது ஆராய்ச்சி உதவியாளர் அப்படின்ற ஒரு வேலை இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அதாவது வனத்துறையில் வேலை இருக்குது. இந்த வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு வேலைகளில் நம்ம வந்து இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி பாட்னி, எம்எஸ்சி பாட்னி படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்டில் அரசு ஆசிரியர் பணி காலியிடங்கள் இருக்குதான். எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 10-50 வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவரவியல் படிப்புக்கு பார்த்திங்கன்னா குறைந்த கட்டணம் தான் வாங்குறாங்க, அதுவும் பிஎஸ்சி பாட்னி படிக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரியில் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தாவரவியல் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் எல்லாரும் அரசு கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கலாம்.
2: ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த தாவரவியல் அப்படிங்கிறது யாருமே சூஸ் பண்ணாத ஒரு கோர்ஸாக இருக்கும். இதுவும் சரி, ஸ்வாலஜியும் சரி, ரெண்டுமே வந்து வெறுக்கக்கூடிய ஒரு பாடமாக வந்து நிறைய மாணவர்களால் பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் அரசாங்கம் மூலமாகவே நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாயிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இனிதா அக்கா வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர்.
2: ஓகே, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கிறேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோண்ணா, ஜாலியாக இருக்கோம்.
3: என்ன மழை பெய்யுதாங்களா, அதனால தான் ஜாலியாக இருக்கிறீங்க அப்படியா?
2: இல்லை அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான்.
3: சரிப்பா, ஜாலி. என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க நாளைக்கு?
2: நாளைக்கு நம்ம வழக்கம் போல் நிகழ்ச்சி பண்ணுறது தான் பிளானு.
3: உங்களுக்கான
2: எழுத்து வந்து கா சொல்லிருக்கோம், அதுல நீங்க வந்து குறிலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெடிலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
3: ஓகே. காதலிக்க நேரம் இல்லை.
2: ஓகே. காத்து வாக்குல ரெண்டு காதல்.
3: காதல்.
2: காதலுக்கு மரியாதை.
3: காதல் தேசம்.
2: காதல் கோட்டை.
3: அப்புறமா வந்து கண்மணி.
2: கண்மணின்னு ஒரு படமானா?
3: இருக்கு கண்மணி.
2: ஓகே. அடுத்ததா வந்து கனா காணும் காலங்கள்.
3: சூப்பர். அப்புறமா கால வந்து கடல்.
2: கடல். ஓகே. அடுத்ததா காதலன்.
3: காதலன். சூப்பர். வேற என்ன இருக்கு? காதல்ல
2: ரொம்ப நேரம் யோசிக்க கூடாதுனா என்னன்னா?
3: காதல் கொண்டேன். காதல் கொண்டேன்.
2: காதல் கொண்டேன். ஓகே. அடுத்ததா காக்க. காக்க.
3: காசி.
2: ஓகே. காக்கா முட்டை.
3: என்னப்பா எப்போ வந்தாலும் சொல்லிட்டே இருக்க. சரி, லாஸ்டா என்ன ஞாபகம் வருது?
2: என்ன பாடல்? கண்மணி கதிச்சா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இல்ல, ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வர.
3: அப்படியா? ஓகே, ஏன்னா அந்த பாட்டு நான் கேட்டதே இல்ல. சரி, நீ இந்த பாட்டு சொன்னியா, படம் பேர் டிஃபரெண்டா இருந்தது, சரி கேட்கலாமே அப்படின்ட்டு.
2: காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற ஒரு பாட்டே இருக்குண்ணா, என்ன பாடல் வேணும்?
3: அதே கொடுத்துறேன், எப்படி இருக்குன்னு பாப்போம்.
2: ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணா, நன்றி.
3: ரொம்ப சந்தோஷம்ப்பா, மீண்டும் சந்திப்போம், இந்த பொழுது சூப்பரா மீட்டும், பாய்ப்பா.
2: ஓகேண்ணா. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சூப்பராகவே டஃப் கொடுத்து விளையாண்டாங்க. இந்த மாதிரி ஒரு நேர் தான் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜான் கோரே தம்பியும் அவங்களோட கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு.
4: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரு அடுத்த போட்டியா அதே குதிரை ரேச வச்சாங்க, அதாவது குதிரை பந்தயம் இருக்குல்ல, அப்படி திரும்பியும் அந்த முத போட்டியாளர் வேகமா போய் அந்த குதிரோட காலை இந்த குதிரையை தானே நம்ம அடிச்சோம், இப்போ அதோடைய இடது காலில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது டக்குனே அறந்த கட்டையே பிடிச்சாங்களாம். யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஊர் தலைவர். அதோட மாட்டிக்கிட்டாரா அந்த முத போட்டியாளர். அதோட ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னுடைய குதிரைக்கு ட்ரைனிங் தரல, ஆனா அவருடைய அந்த ரெண்டாவது போட்டியாளர் அவருடைய குதிரைக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு, அதனால நான் பொறாமப்பட்டு அவருடைய குதிரையை ஜெயிச்சிருமோ, நான் தலைவனாக போயிடுவனோ அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, மற்றவங்க இந்த மாதிரி அடைஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடமும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது.
2: கண்டிப்பா, ஒரு சூப்பரான கதையோட தான் நம்ம ஜான் கோரே தம்பி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய பழங்கள் பேர் தான். இந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு தாராளமா கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, ஜாபீரும் வந்தாச்சு 6-7. சரி, இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்லலாம் இருக்கீங்க?
1: இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால நம்ம வந்து ஒரு நொறுக்கு தண்ணியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு வழக்கம். அது அதே மாதிரி அந்த காலத்துல என்ன நம்ம எல்லாம் நொறுக்கு தண்ணி சாப்பிட்டாங்களோ அதுல ஒரு நொறுக்கு தண்ணியை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
0: சரி, ஓகே. அந்த கால உணவுகள்னாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மெமரிஸை வந்து உருவாக்கிறோம். அது என்ன ஒரு நொறுக்கி தீனியா இருக்கும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு விளையாட்டு அப்படின்னா அதோட பேர் வந்து கர்லிங். இதை சொன்ன உடனே ஒரு சிலர் வந்து இந்த தடகளத்துல இருக்கக்கூடிய ஹர்லிங் அந்த ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி குழப்பமடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த விளையாட்டு வேற, இந்த விளையாட்டு வேற. இந்த கர்லிங் விளையாட்டு ஸ்பெசிபிக்கா வந்து பனிப்பகுதிகளில் விளையாடக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விளையாட்டே ஐசீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிப்பரப்புகளில் தான் நடத்தப்படுமா. அதே அதோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 150 அடியும் அகலம் வந்து 14-15 அடியும் இருக்கும். அதை தவிர இன்னொரு ஒரு பொருள் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரானைட் கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு உருண்டையான கல் அப்படின்னே சொல்லலாம். அதோட எடை கிட்டத்தட்ட 44 பவுண்ட், அதாவது ஒரு 20 கிலோவுக்கு நிகராக இருக்குமா. இதை தவிர பனியை துடைக்கிறதுக்காக ப்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சியுமே வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கோல் விளையாட்டு மாதிரி தான். ஒரு டீம்ல வந்து 4 பேரும் 2 டீமுக்கு 8 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. இதுல டார்கெட்டா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி தான். அங்க வந்து ஒரு கல்லை வந்து பனிக்கட்டியோட ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு கொண்டு போகணும். அந்த பகுதி தான் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வட்டமா இருக்கும். அதோட மையப்பகுதிக்கு வந்து பட்டன் அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்கு. அந்த கல்லை கொண்டு போய் சேர்த்ததும் டீமோட மத்த பிளேயர்ஸ் அந்த பனியை வந்து துடைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்போதான் அந்த கல்லோட வேகத்தையும் டைரக்ஷனையும் கரெக்டா மாத்த முடியுமா. பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதிக்கு பக்கத்தில் எந்த டீமோட கல் வந்து அந்த அதிக வந்து க்ளோஸாக இருக்குதோ அதுக்கு அந்த கல் வந்து பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் வின் பண்ணுவாங்களாம். கேப்டனுக்கு ஒரு பேருமே இருக்கு, ஸ்கிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தான் வழி நடத்தக்கூடிய ஒரு நபராகவே வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த டைரக்ஷனில் போங்க, இந்த மாதிரி கோலை வந்து டார்கெட் பண்ணுங்க, அந்த மாதிரி வழி நடத்துவாங்க. இதில் மொத்தம் வந்து 10 ரவுண்டு வந்து போட்டிகள் வைப்பாங்க. அதில் அதிக ரவுண்டில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்களோ, யார் வந்து அதிக பாயிண்ட் வச்சுருக்காங்க அதை பொறுத்து தான் வின்னர் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும். இது வந்து ஒரு முக்கியமா குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள்ல ஒன்னு அப்படின்னே சொல்லலாம். அதனால பனிப்பகுதிகளில் இந்த மாதிரியான விளையாட்டுகள் ரொம்பவே பிரபலம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு கேமே விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது படங்கள் பேரை சொல்லக்கூடிய ஒரு கேம். இதுல வந்து நேயர்களுக்கான கேள்வியும் சொல்லியாச்சு. ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய படங்கள் பேர் வந்து மாத்தி மாத்தி சொல்லணும். இப்ப நம்ம ஜாவிர் தம்பி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படங்கள் பேரை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க.
1: என்னதுக்கா?
0: ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய படங்கள் பேர்.
1: எனக்கு ஒரு படமும் தெரியாதுக்கா.
0: சரி, ஏதாவது ஒரு புது படங்கள் இப்பெல்லாம் வந்திருக்கும்.
1: ரஜினி முருகன் அது படம் தானக்கா?
0: ரஜினி முருகன். ஓகே, அடுத்ததா வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ராயன்.
1: ராயனா? நான் சொல்ல போறது என்ன சொல்லலாம்?
0: நீங்க வந்து ரால குறிலையும் சொல்லலாம், நெடிலையும் சொல்லலாம்.
1: ராட்டினம்.
0: ராட்டினம், ஓகே. அடுத்ததா வந்து ராவணன்.
1: ராவணன், ராகவன்.
0: ராகவன், ராகவன் அப்படிங்கிற படம் கேள்விப்பட்டதில்ல.
1: ராகவன் அப்படின்றது ஒரு படத்துல வர்ற ஒரு பேர் தான்க்கா.
0: சரி, ஓகே. ராஜான்னு ஆனா ஒரு படம் இருக்கு இல்லையா?
1: ராஜாக்கா.
0: சரி, ஆனால் நீங்கள் வந்து பிட்டு காப்பி அடிச்சு சொல்லிட்டீங்களே அப்படியே, அதனால இந்த கேமில் அவுட் ஆகிட்டீங்க. நேயர்கள் யாராவது அவுட் ஆகாமல் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை மெசேஜ் மூலமாகவும் அனுப்பலாம். அடுத்ததாக கருப்பு படத்துலேருந்து வேற ஒரு, அதாவது அந்த படத்திலே இல்லாத ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. சாயபயங்கர் அவங்களோட இசையில் என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஓசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு நொறுக்கு தீனி பத்தி சொல்ல போறதா சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நேயர்கள் யாராவது இன்னைக்கான கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய படங்களோட பேரு மாறி மாறி சொல்லணும். யார அதிக பேர்கள் சொல்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இதுதான் கேம். கலந்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பா கால் பண்ணலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா சாதாரண குழந்தைகளுக்கு அவங்களோட விருப்பங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்காவது அவங்களோட வாழ்க்கையில வந்து பூர்த்தி செய்யப்படும். ஆனா அதுவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவங்களோட விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நிறைய பேரு மாற்றுத்திறனாளிகளை ஒரு சுமை மாதிரி பாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம், பெற்றோர்களுக்கு, அதாவது ஒரு சில பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸை கவனிச்சாகணும். அவங்களுக்குன்னு ரேம்ப், லிஃப்ட் வசதிகள் இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி பல இடங்களில் பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து தனி வசதிகள் அப்படிங்கிறது தேவைப்படும். தனியாக ஏதாவது வண்டி பிடிக்கிறதுனா கூட அதுக்கான செலவுகளும் அதிகமாகுது. ஸோ இவ்வளோ சிரமங்கள் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தைகளோட விருப்பங்கள் அப்படிங்கிறத பூர்த்தி செய்யப்படணும். அந்த ஒரு சிரமங்களை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி வந்து நீ எங்களுக்கு ஒரு சும அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. முடிஞ்சளவு அவங்களோட விருப்பங்களை வந்து காசு பணம் இதெல்லாம் பார்க்காம நிறைவேற்ற முயற்சி செய்யலாம். இன்னும் சொல்ல போனால், இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுக்கும் சரியான மரியாதையாக வந்து நடத்தப்படுறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. கேலி கிண்டல்கள், அப்புறம் வந்து பாகுபாடு காட்டாமல் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மாற்று திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெற்றோர்களோட உறுதுணை அப்படிங்கிறதும் ரொம்பவே அவசியம். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல பேரண்ட்ஸ்க்குமே ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியமான பொறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய யூனிசெஃப், அப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு பல அமைப்புகள் இந்த குழந்தைகளுக்காக வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்க

0: அவங்களுக்குமே வந்து ஒரு அந்த ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி வந்து ஒரு நொறுக்கு தீனி பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, நம்ம சின்ன வயசுலேருந்தே அதிகமாக சாப்பிட்டது அப்படின்னா இந்த தேன் முட்டை இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம். ஆனால் அதுக்கும் அதிகமாக சாப்பிட்டது அப்படின்னா இந்த இழந்த வடை நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோமோ, எல்லாருமே சாப்பிட்டதாகவும் இருந்திருப்போம்.
0: கண்டிப்பாக
1: அப்படிப்பட்ட இந்த இழந்த வடையில் என்னென்ன மாதிரிலாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, இந்த ஒரு இழந்த வடையில் வந்து நமக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரியான அதிகப்படியான சக்தியை தருமா. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இயற்கையான சர்க்கரை இருக்குல்ல, இந்த சர்க்கரை வந்து என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் சோர்வாக இருந்தாலும் சாப்பிட்றது மூலிமா நமக்கு வந்து அதிகப்படியான எனர்ஜியை தருமா. இதனால் நம்ம சோர்வாக இருந்தாலுமே எந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு பவரையும் நமக்கு தருமா. அப்புறமா இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு செரிமானம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி நேரத்தில் இந்த இறந்த வழியை சாப்பிட்றது மூலிமா நமக்கு வந்து செரிமானம் சரியாகுமா. ஏன் அப்படின்னா, இதில் நார்ச்சத்து அதாவது ஃபைபர் அப்படின்றது ஒரு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செரிமானத்தை மேம்படுத்துமா. அப்புறமா இதில் வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே நமக்கு வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம்.
0: சரி ஓகே, நீங்கள் இழந்த வடை சாப்பிட்ருக்கீங்களா, அந்த ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆ ஓகேக்கா, நான் சாப்பிட்ருக்கேன், நிறைய திருப்பி சாப்பிட்ருக்கேன். அதாவது எப்படின்னா இழந்த வடை ஜாம் சாப்பிட்ருக்கேன். அப்புறமா இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா அந்த இழந்த வடையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டமாக சப்பாத்தி மாதிரி இது பண்ணி வச்சுருப்பாங்க.
0: கண்டிப்பாக பெருசாக இருக்கும்.
1: அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமா ஒரு திருப்பு வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. அது அதே ஒரு திருப்பு சாப்பிட்டது தான், இதுக்கு மேலே நான் சாப்பிட்டது இல்லை. அது ஒர்ஸ்ட்டு வருஷம் ஒரே ஒரு திருப்பு தான் சாப்பிட்டேன்.
0: சரி, கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அது சாப்பிட்ருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் நம்ம ஜாபீர் தம்பி வந்து சாப்பிட்ருக்காங்க. எனக்குலாம் வந்து அதை பற்றின ஒரு ஃபுல் மெமரிஸே வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வாசல்லையே வந்து சின்ன ஒரு கடைலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடைகளில் சாப்பிட்ட அனுபவங்கள் தான் அது. வந்து நான் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து டுவெல்த்து வரைக்குமே வந்து பின்னாடி நம்மளை தொடர்ந்துகிட்டே வந்துச்சு அந்த கடை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து மாறி போன காரணத்தினால இந்த இழந்த வடை அப்படிங்கிறதும் பார்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதுவுமே வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம். அந்த ஒரு தகவலோட அடுத்ததான் வந்து நம்ம இன்றைக்கான கேம் வந்து விளாண்டுட்ருக்கோம் இல்லையா, அதாவது படங்கள் பேரை மாறி மாறி சொல்லணும். அந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படக்கூடிய நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேட்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைன்னா நம்மள கம்மா இருக்காருமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு, திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து இழந்த வடை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளோட மெமரிஸை வந்து தூண்டுற விதமா. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு கேமுமே வந்து போயிட்டு இருக்கு. என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படங்கள் பேரு மாறி மாறி சொல்லணும், அது நாங்க சொல்ற எழுத்துல, அவ்வளவுதான் இந்த ஒரு கேமு. இந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்படக்கூடிய நேயர்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா வந்து பல பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களோட திறமை தொடர்பான ஒரு தவறை வந்து செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது குழந்தைகளுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறதே கிடையாதாம். அந்த ஒரு வேலிடேஷன் எல்லா பெற்றோர்கள்ட்ட இருந்துமே கிடைக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து குழந்தைகளுக்கு அவங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான புரிதல் வர ஆரம்பிக்கும். அப்போ அதை பத்தின டிஸ்கஷனை வந்து வைக்கும் போதோ இல்ல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தெரியப்படுத்தும் போதோ அதை வந்து ஒரு சிலர் வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. பேரண்ட்ஸே வந்து அந்த ஒரு டேலண்ட்டை மதிக்கல அப்படின்னா உண்மையான ஒரு வெற்றியை அடைஞ்சா கூட அதை வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டாங்களாம். ஒரு கட்டத்தில் அந்த டேலண்ட்டை வந்து பேரண்ட்ஸ் மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குழந்தைகளோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும். அப்போதான் வந்து நம்ம சரியான விஷயங்களை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவாக தொடங்கும். ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களோட திறமைகளை ஏற்றுக்கிட்டு வழி நடத்தினாலே போதும், கண்டிப்பாக படிப்படியாக வெற்றியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகுமா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட திறமைகளை மட்டப்படுத்தி பேச பேச அவங்களோட ஆர்வமும் அந்த ஒரு விஷயத்தில் குறைவாகும். அதனால இயல்பான ஒரு ஆர்வத்தை குறைய விடாமல் அதையும் சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆர்வம் குறையாமல் இருந்தால் தான் புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு அவங்களோட குழந்தைங்க வந்து ஒரு டேலண்ட்டை வந்து அவங்கள்ட்ட பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை மதித்து அதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கான வழிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருந்தால் அந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம்.
7: ஓகேக்கா, இந்த ஒரு இழந்த வடையில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா. அப்புறமா இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம ஜீரணத்துக்கு அதிகப்படியான அளவு நமக்கு உதவுமா. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது மூலயமா நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புளிப்பு இனிப்பு அப்புறமா லேசாக ஒரு காரம் மாதிரி சேர்க்கப்படுறதுனால நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அதாவது எப்படி சொல்ல பார்க்குறதுக்கே ருசியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டோன்னே வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறமா இது பாரம்பரிய கிராமங்களில் இதை வந்து அதிகப்படியான சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இது வந்து உடல் சூட்டு சமநிலைப்படுத்தவும் இது உதவுதான். அப்புறமா இது எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இழந்த பணம் இருக்குல்ல அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுருப்பாங்களாம். அப்புறமா அது அப்புறமா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு, சில நேரங்களில் புளி சேர்ப்பாங்களாம். புளி சேர்த்து அப்புறமா வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இழந்த அதாவது நம்ம சப்பாத்தி செய்வோம்ல அதே மாதிரி தட்டி வச்சுருப்பாங்களாம். அது அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வெயிலில் காய வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு இழந்த வடையாக எடுத்து நம்ம ஸ்கூல் கேட்டு வாசலில் விற்பாங்க. அதை நம்ம எடுத்து அப்படியே சாப்பிடும்போது வாயில் இருக்கே ஒரு ருசி, அது வேற லெவலில் இருக்குங்கக்கா. அதை இன்னும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
6: ஆனால் ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, இந்த மாதிரி இழந்த வடைலாம் சாப்பிடும் பொழுது அது வேற ஏதாவது கெமிக்கல் மூலமா வந்து செஞ்சிருக்கிறதா ஒரு சிலர் வந்து பயப்படுறது.
7: பார்த்தீங்கன்னா நம்ம நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கலர், அதாவது ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தால,
6: ஆமா,
7: அது ஒரு சில இழந்த வடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் கலரை ஆட் பண்றாங்கலாம். இதனால நமக்கு வந்து வயிற்று எரிச்சல் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம், நான் குஜராத் மாநிலம் வடோதரால இருந்து பாண்டியராஜன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஜாபி?
7: நல்லா இருக்கோம்ண்ணா. நீங்க எப்படி?
6: ரொம்ப நல்லா இருக்கோம்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
8: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
6: ஓகேண்ணா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
8: இதான் கேட்டேன். நீங்க ஒரு எழுத்து சொல்லுவீங்க, நான் படம் சொல்லணும் இல்லைங்களா?
6: ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா?
8: முயற்சி பண்றேன், ஆரம்பிக்கலாம்.
6: உங்களுக்கான எழுத்து வந்து ரா. அது வந்து குறிலாவும் இருக்கலாம், நெடிலாவும் இருக்கலாம்.
8: ஓகே. ராகங்கள் 16.
6: ராகங்கள் 16. ஓகே. ராஜா ராணி?
8: ராவணன்.
6: ராஜா பார்வை?
8: ராஜா.
6: ராஜா, சரி, ஓகே. ராஜஸ்தான்?
8: ராஜாதி ராஜா.
6: ராஜாதி ராஜா, சரி, ஓகே. ராமகிருஷ்ணா தேவா?
8: ராஜபாட் ரங்கதுரை.
6: ஓகே. ரணபலி?
8: ராசா ராசாதான்.
6: ராசா ராசாதான், ஓகே. ரங்கூன்? ரம்பம், ஓகே. ராட்சசன்? சரி, ஓகே. நீங்க வந்து அதிக டைம் எடுத்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம பாண்டியராஜன் அண்ணா விளையாண்ட மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஒரு கேமில் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக தக்லைஃப் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: silence only day the tulai kiragan then nada dan then nada dan then nada dan every time when I pull up my pen in evla naal visa ga 20 ini make ho anda kudi pote case edpen
1: ra me andalu ra pana andalu yanakku kavala ille
2: meendum meendum ketka thundum kadalosai fm 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
4: ஜாபீர்.
3: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து இழந்த வடை அதை பத்தி தான் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
4: ஹலோ வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: மாமன்ல ஸ்ரேயா பேசுறேன்.
3: ஓகே சொல்லுங்க ஸ்ரேயா, இன்னைக்கு நாங்க என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? சரி ஓகே. நீங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்க.
5: 8th
3: படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்ல?
5: ஹோலி கிராஸ்.
3: சரி ஓகே, சூப்பரா படிங்க. இன்னைக்கு வந்து நாங்க ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கேம்ல உங்களுக்கான எழுத்து வந்து தா. அந்த தாங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய படங்கள் பேரு சொல்லணும். ஒரு படம் பேர் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பேர் சொல்லுங்க.
5: சங்கு சக்கரம்.

0: தா தா தாங்கிற எழுத்து சா இல்ல தா தா தம்பிக்கு வர தா தம்பிக்கு வர தா தாத்தாக்கு வரும்ல அந்த தா
1: எழுத்தே
0: வச்சுக்கோமே சாலைய சொல்லுங்க சங்கு சக்கரம் ஓகே சைவம் நாங்க வந்து சாவரிசையில சொல்லலாம் சைவம் அப்படிங்கிற படம் நாங்க சொல்லிருக்கோம் நீங்க ஒரு படம் பேர் சொல்லுங்க சரி அடுத்த படம் பேர் சொல்லுங்க
2: ஹலோ அடுத்த படம்
0: சரி ஓகே நம்ம நேயருக்கு வந்து கேம் புரியல ஆனாலும் கலந்துக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க அதை பாராட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி வந்து இழந்த வடை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே அதை பத்தின கடைசி ஒரு சில விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம்
2: ஓகேக்கா அந்த இழந்த வடையை பத்தி நம்ம யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன் அதிகமாக பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க யாருமே அதை சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா இதுல அதிகப்படியான நேச்சுரலான சுகர் இருக்கு அது நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு எக்ஸ்ட்ரா சுகரையும் ஆட் பண்றதுனால நம்ம சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக சுகர்ல பாதிப்புக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க எல்லாரும் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த பல் சூத்தையாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாகும் அப்புறமா இதை வந்து உப்பு இந்த சர்க்கரை இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது
0: ஓகே கண்டிப்பாக குறைச்சிக்கிட்டு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இழந்த பழம் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கான ரெசிபியும் நம்ம தம்பி ஜாபீர் வந்து சூப்பராகவே சொல்லிட்டாங்க அடுத்ததான் இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி காற்றோட வேகம் 17 கிலோமீட்டர்லேருந்து 28 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடை பெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்
0: இந்த வாரம் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் நம்ம ஜாபீர் தம்பி மாதிரி பேசுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கிட்டு பேசலாம் 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அடுத்ததாக ஜகமே தந்திரம் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது கேட்டு இணைஞ்சிருங்க இது கடல் ஓசை FM 90.4

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் திபோன். மீன்பிடி தடை காலம் முடிஞ்சிருச்சு, June 15 வந்துருச்சு. அப்படின்னாலே நம்மளுடைய பகுதியில வாகன போக்குவரத்து அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வாகன ஓட்டிகள் கண்டிப்பா கவனமாவே ஓட்டுங்க. குறிப்பா இருசக்கர வாகனத்துல போகும்பொழுது தலைக்கவசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த வாகனங்கள்லாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாம்பன் பகுதிகள் ராமேஸ்வரம் பகுதிகளில் இருந்து கடல் உணவுகளை ஏற்றுமதி செஞ்சு வெளியூர்களில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு கொண்டு போகுது. குறிப்பாக நிறைய கம்பெனிகளுக்கும் கொண்டு போகிறாங்க. அங்கே போய் கோழி தீவனம், அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், மீன் எண்ணெய், இதை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்களும் இங்கேருந்து போகுது. அதே மாதிரி நிறைய சந்தைகளில் நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ராமேஸ்வரம் கடல் உணவுகள் வந்து நம்மளுடைய பகுதிகளிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி நிறைய சந்தைகள் போகுது. குறிப்பாக கேரளா, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சந்தைகளுக்கு நிறைய போகுது. இதெல்லாம் நம்ம கிட்ட யார் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்கள், அதே போல வியாபாரிகள், இன்னொரு முக்கியமான நபரும் இருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வராங்க இல்லையா, ஓட்டுநர்கள், அவங்களும் தான். அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது, ஒரு துறைமுகத்திலிருந்து கடல் உணவுகள் ஒரு சந்தைக்கு போகும் பொழுது இடையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: வணக்கம் அண்ணா, உங்களோட பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
5: என் பேரு சௌரி பிரிட்டோ, நான் பாமன்ல இருந்து பேசுறேன்.
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் டிரைவிங்.
4: நீங்க ஒரு பாமன் துறைமுகத்துல இருந்து நீங்க ஏதோ ஒரு சந்தைக்கு வந்து மீன் கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் என்னென்ன?
5: என்ன இடையில இருக்க சிரமம்னா

0: டயத்துக்கு மீன் இறக்கணும், வியாபாரிக்கு டயத்துக்கு அந்த மார்க்கெட் டயத்துக்குள்ளே கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. நம்ம மதுரை மார்க்கெட்னா 2:30 மணிக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கணும். 2:30 மணிக்கு பின்னாடி போனோம்னா மீன் விற்காது, வியாபாரி நம்மளை கற்றுவான், பாமன் உள்ள வியாபாரம் நம்மளை கற்றுவாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்கு இடையில போலீஸ்ண்டா போலீஸ் பார்க்கணும், அவங்களுக்கு டைம் ஆகும், டிலே ஆகும், டிரைவிங் சாப்பிட முடியாது, டீ கூட குடிக்க முடியாது சில நேரங்கள்லாம். மார்க்கெட்டு எப்போ போகிறோமோ அப்போ தான் நிம்மதி வரும். மார்க்கெட் போனதுக்கப்புறம் டயத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. டயத்துக்கு பக்கத்தில் போகலைன்னா பல பேர் நம்மளை ஏதாவது பேசலாம் செய்வாங்க. நம்ம பொறுத்துக்கிட்டு மீனே அதே மாதிரி இறக்கிவிடணும், ஆள் இருந்தால் இறக்கணும் அவசியம் இல்லை, ஆள் இல்லைனா நம்ம தான் இறங்கி எல்லாத்தையும் சமந்து கொண்டு போகணும். எல்லாத்து பல சிக்கல் இருக்குது எல்லாத்துலேயும்.
1: இப்போ ஒருவேளை நம்ம டயத்துக்கு இப்போ 2:30 மணிக்கு நீங்கள் மதுரை மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆக வேண்டியிருக்கும்?
0: 2:30 மணினா ஒரு 1:30 மணி நேரத்துல நாங்கள் இருக்கணும். 1 மணிக்கு நாங்கள் இருக்கணும், 1 மணி 2 மணிக்குள்ளே மேக்ஸிமம் இருக்கணும். 2 மணிக்கு மேலே வந்தோம்னா இடம் பிடிக்க முடியாது, நிறைய பேர் வந்து இடம் பிடிச்சிருவாங்க. நம்ம அந்த இடத்த நம்ம டயத்தில் போய் பிடிக்கணும். டயத்தில் போய் பிடிச்சா தான் அந்த இடம் நம்மளுக்கு, இல்லைன்னா அந்த இடம் வேற எடுத்துருவோம். அப்புறம் நம்ம வேற எங்கேயோ மீன் அறிக்கி வேற எங்கேயோ கொண்டு வந்து அது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்மளால் அப்புறம் ஒன்றும் பண்ணவே முடியாது. வியாபாரி மாதிரி நம்மளை கத்த ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீன் அந்த மீன் விற்கவும் செய்யாது. அதனால ஒரு 2:30 மார்க்கெட்னா 1 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும். இருந்தால் தான் அந்த டயத்துக்குள்ளே மீன் இறக்கி விட்டு வியாபாரம் பார்க்க முடியும், நம்ம நல்லா வியாபாரம் பார்க்க முடியும்.
1: இப்போ ஒரு 2:30 மணிக்கு நீங்கள் மதுரைக்கு போகும்பொழுது ஒரு 1 மணிக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? அதே மாதிரி இதில் வந்து பிரதானமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டைம் டீலே எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நேரத்தை ரொம்ப கடத்துறதா இருக்கும்? எதிர்பாராத விபத்துகள் வந்துச்சு, எதிர்பாராமல் ஏதோ ஒரு இன்ஜின் பழுதாயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு டயர் ஃபால்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு வாகனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க?
0: கண்டிப்பாக இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இங்கேருந்து போகும்போதே எப்படி சொல்ல டயர் பஞ்சர் ஆயிரும், லோடு நம்ம ஒரு ஆள் தான் டிரைவர், ஒரு ஆள் தான் இருப்போம். நம்மளாம் டயரை கழட்டி நம்ம தான் டயரை மாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த லோடுக்கு ஜாக்கி வச்சா ஏறவும் செய்யாது, லோடு ஜாக்கி தனியாக வச்சு ஏற்றணும், வண்டிக்குள்ளே படுத்து ஏற்றணும் எல்லாத்தையும். அது கிட்டத்தட்ட டயர் மாற்றுற ப்ராசஸே 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடத்திடும் நம்மளால். சப்போஸ் அந்த டயத்தில் டயர் நம்ம டயரும் இருக்க ஸ்டெப்னியும் பஞ்சராக இருந்துச்சுன்னா பஞ்சர் கடையை தேடணும், அதுக்கு ஏதாவது வண்டியை பிடிச்சி அலையணும், அது ரொம்ப சிக்கல். இதுக்கடையில் டோல்கேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், டோல் டக்குன்னு அடிக்காது, அதுக்கு சரி பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி டைம் கடத்திட்டே போயிட்டே இருக்கும். நம்ம மார்க்கெட்னால் நம்ம ஒரு 4 மணி நேரம் டிராவலிங் டைம்னால் நம்ம ஒரு 6 மணி நேரம் கணக்கு பண்ணி அந்த டயத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்புனா தான் நம்ம இதெல்லாத்தையும் கடந்து கொண்டு போக முடியும். இன்ஜினே பழுதாட்டாலும் இன்ஜின் பார்த்துட்டு போகணும். அப்படி இல்லை இன்ஜின் பார்க்க முடியலன்னா அந்த டயத்துக்குள்ளே இன்னொரு வண்டி ரெடி பண்ணி இன்னொரு வண்டியில் ஏற்றி அந்த சரக்கு நம்ம கொண்டு போகணும்.
1: உங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் இருக்க மாட்டாங்களா யாரும்? இப்போ டிரைவர் அந்த மாதிரிலாம் யாரும் கூட்டிட்டு
0: போகும்? சப்போஸ் கூப்பிட்டு போவோம் ஒரு ஆளை, இல்லாத பட்சத்துக்கு இப்போ நம்ம தேவைகள் அதிகம், நம்ம இப்போ சராசரி மனுஷரோட தேவைகள் ரொம்ப அதிகம். நம்ம ஒரு டிரைவரை கூப்பிட்டு போனால் செகண்ட் டிரைவர் கூப்பிட்டு போனால் டிரைவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு வந்து பார்க்கணும். நம்மளுக்கு வரதே 2000 ரூபா, டிரைவருக்கு நான் செகண்ட் டிரைவருக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதிரியாவது இருக்கும். அது அதில் மிச்சம் எதாவது நம்மளுக்கு சேர்த்து கிடைச்சா தான் நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிற முடியும். நம்மளுக்கு எதாவது கிடைக்கணும் தான் நம்ம சிங்கிளாக ஓட முடியும். ஒரு கொஞ்சம் லாங் ரொம்ப தூரம் போகிறோம், நம்மளுக்கு ஒரு 5000 ரூபா அப்போ 6000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா ஒரு செகண்ட் டிரைவரை கூட்டு போகலாம், அவங்களுக்கு 2000 ரூபா நம்ம ஒரு 4000 ரூபா அப்படி எடுத்துக்கலாம்.
1: மாதத்தில் உங்களுக்கு எத்தனை நாட்கள் இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும்? உங்களுடைய உடல் உபாதைகளுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு நம்மளால் எதுவும் இது பண்ண முடியல, உடம்பு சரியில்லாத சூழ்நிலை, அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? அதெல்லாம்
0: வந்திருக்கு,
1: எதிர்பாராது தானே, அதெல்லாம் வந்திருக்கா?
0: வந்துருக்கு, கண்டிப்பாக வந்திருக்கு. வேற வழி இருக்காது, டிரைவர் சில நேரம் கிடைக்க மாட்டாங்க, கிடைச்சிட்டா போதும், கிடைக்கலன்னா நம்மளை நம்பி மீன் எடுத்துருவாங்க, நம்ம தான் டிரைவர், நம்மளும் மீன் எடுத்துருவாங்க, வேற வழி இல்லை. 500000 ரூபா நம்மளை நம்பி முதல் போட்டிருக்காளுக்கு நம்ம எதாவது பண்ணி தானே ஆகணும், வேற சூழ்நிலை இல்லாமல் போய் தான் ஆகணும். காய்ச்சல் தலைவலி இருந்தாலும் மாத்திரையை போட்டு வரும், வண்டியை ஓட்ட தான் வேண்டியதான் ஆகணும், வேற வழியே இருக்காது.
1: ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4, சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என் பேர் ஜெயசீலன், நான் பாம்பன்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து மீன் வண்டி கண்டெய்னர் லாரி ஓட்டிகிட்ருக்கேன்.
2: இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் போகும்போது உங்களுக்கு நீங்கள் மீனை வந்து கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும், அந்த மாதிரியான நேரத்தில் பாம்பன் துறைமுகத்துலேருந்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிரமம்லாம் என்னென்னவா இருக்கும்?
3: ஃபஸ்ட்டு முதல் சிரமம்னா இங்கே ஹார்பர்லேருந்து வெளியே போகிறது பெரிய சிரமம். இந்த ரயில்வே கிட்டேருந்து டிராஃபிக்கில் வெளியே போகிறது சிரமம். அது போக ரோட்டில் வந்து போலீஸ்காரங்க பிரச்சனை

0: அது கூட முன்னாடி மாதிரி இல்லை. பட் வந்து இந்த கொண்டு போகும்போது தண்ணி வெளியாகாம பாத்ரூம் போய் கவனமாக கொண்டு போகணும், அடுத்தால் மேலே படக்கூடாது. அந்த தண்ணி வந்து ஒரு அவுட்டரில் தனியாக ஊரே இல்லாத இடத்துல திறந்து விட்டு போகிறது அது பெரிய கஷ்டம். வண்டி ஓட்டுறதோட அது பெரிய கஷ்டம், தண்ணியை டெலிவர் பண்ணுறது இதான் அதில் பெரிய கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த டைமுக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம், அதெல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. இதை தண்ணி திறக்கிறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ராமநாதபுரத்தில் நாங்கள் திறக்கிறோம், முனிசிபாலிட்டி குப்பை விட்டுறாங்க, அந்த இதில் அது வந்துட்டு அங்கேயுமே போகிற வர நபர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, இது வாட வருது, இதுதான் பெரிய பிரச்சனையாக நாங்கள் இருக்கோம்.
1: இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து வெளியில் கரெக்டான நேரத்துக்கு போக முடியலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன இருக்கும்?
0: அதில் ஒன்றும் வெளியிலலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகிறதுக்கு முன்னாடி விட ரோடெலாம் நல்லாயிருக்கு, அந்த டைம்லாம் போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபோல் கம்பெனிக்குள்ளே உள்ளே போகிற வரைக்கும் இந்த தண்ணி தான் பெரிய பிரச்சனை. இங்கேயும் சரி ரோட்டில் போகும்போது சரி ஒரு ஊருக்குள்ளே பாஸ் பண்ணி போகிறப்போ அந்த தண்ணி வடிஞ்சதுன்னா பெரிய சண்டைக்கு உள்ளாகிற அடியை கூட வர்றாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க. ஒரு ஊர் இருக்குது, இப்போ வள்ளியூர் தாண்டி போகிறோம்னா ஒரு ஊருக்குள்ளே தான் போகணும், அப்போ வந்து நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணிட்டு போகணும், எங்கேயும் லீக்கேஜ் இருக்கக்கூடாது, அது கீழே விழுந்தாலும் அந்த ஊருக்காரங்கிட்ட பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு.
1: ஒருவேளை இதுக்கு சரியான முறையில் தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு
0: இல்லை, அந்த வேலை வந்து ஒவ்வொரு நகராட்சிகள் குப்பை விட்டுறாங்கள அந்த இடத்துல வந்து ஒரு டேங்கோ அந்த இடத்துல நீங்கள் திறந்து விட்டு போகலான்னு ஒரு இது இருந்தால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும், இதாக ஒன்று வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருந்து இருக்கிறோம் ராமநாத நகராட்சியில் ஒப்பட்டிடும், அதுக்கு கிழக்கரை இருக்குது, இந்த மாதிரி நகராட்சிகள் வந்து குப்பை விட்டுறாங்கல்ல அந்த இடத்துல விட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக வந்து வேறு வெளியில் இடத்துலனும் அந்த ஊருக்காரங்க பேசுகிறாங்க,
1: அதில் ஒரு கால்வாய் மாதிரி
0: கால்வாயோ ஒரு தொட்டியோ கட்டிட்டு அது இது பண்ணி விட்டாலும் போதும், அந்த மாதிரி இடங்கள் இருந்தால் போதும். இப்போ சமயத்தில் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, கிழக்கரை பேரூராட்சியில் வந்து குப்பை விட்டுறாங்க அந்த இடத்துல கொட்டணும், அந்தமே நீங்கள் இங்கே உள்ளே ஓட்டு இங்கே ஊற்றக்கூடாது அவங்களுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதில் மெயின் வந்து இந்த இதுதான் தண்ணி ஊற்றுறது தான் பெரிய கஷ்டம்.
1: ஒருவேளை இந்த தண்ணியை நம்ம திறந்து விடாமல் போகிறோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம்?
0: தண்ணி திறந்துடணும், டேங்க் நிறைஞ்சிரும், ரோடெல்லாம் விசிறும், வீட்டாடி போகிற பைக்கு வண்டி கிண்டி எல்லாம் சிதறும், அது போய் இது வாசம் அதிகமாக இருக்கும், வாடு அதிகமாக இருக்கும். அப்போ எல்லாம் திட்டம் தான் செய்வாங்க. அந்த பின்னாடி ரெண்டு வந்து இந்த வெஸ்ட் தண்ணி வந்து தேங்கிறதுக்கு டேங்க் வச்சுருக்கோம், என் வண்டியில் வந்து ஒரு 500 ரூபா 1000 லிட்டர், 1000 லிட்டர் தாண்டும் போது வண்டி ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே தான் தரணும், அப்போ ஆட்கள் மேலே படும், ஆஃபீஸ் போகிறவங்க பேங்க் போகிறவங்க கடைக்கு போகிறவங்க எல்லோரும் மேலேயே படும்போது அந்த நாத்தம் வரும், அதனால வந்து எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, அடிக்க கூட வருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம்.
1: இப்போ ஒருவேளை நம்ம அதை திறந்து விடலைனாலும் கூட அது வழியிறது வந்து இருக்க தான் செய்யும்.
0: இல்லை இல்லை, அது வழியிறனா ஓரளவு 95% நான் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், அங்கெங்கே லீக் இருந்து சுட்டு போடாத அளவு கூட நாங்கள் பார்த்துருவோம். இது ஓவர் ஃப்ளோ ஆகி வழிஞ்சா தான் ரொம்ப பிரச்சனை வருது, அதை வந்து
1: அதுக்கு முன்னாடி அந்த ஓவர் ஃப்ளோ ஆகாமல் நம்ம வந்து கொஞ்சம்
0: இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டம் வச்சுக்கலாம், ரெண்டு இடத்துல ட்ரெயின் பண்ணணும், இப்போ என் வண்டியை பொறுத்தவரை இதை விட சின்ன டேங்க்னா 3 இடத்துல ட்ரெயின் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரே ட்ரிப்பில் எந்த வண்டியும் போய் சேரவே சேராது, 300 கிலோமீட்டர் போகிறோம்னா எக்கந்த ஒன்று போகாது, கரெக்டாக ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து எடுத்தோம்னா 40 கிலோமீட்டர் நிரம்பிடும், 1000 லிட்டர் ஓடியாந்துடும். ஏன்னா நீங்கள் நாங்கள் போடுறது வந்து 130 bar ஐஸ் அது எவ்வளோ கரையும் இல்லை, 130 bar ஐஸ் அந்த ரெண்டு டேங்கில் பத்துமா பத்தாது, 2-3 தடவை ட்ரெயின் பண்ணணும், பண்ணால் தான் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்ட முடியும்.
1: அப்போ வந்து இது இயல்பாகவே நடக்க வேண்டிய ஒரு விஷயம்,
0: அது
1: வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய கையில் இல்லை, எப்படினாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல மொத்தம்
0: ட்ரெயின் பண்ணிட்டு இந்த பிரச்சனையும் வராது. இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேரூரா நகராட்சி குப்பை விட்டுறாங்களா அந்த இடத்துல அந்த ரோட்டில் தான் இருக்கு, அவங்க ரெண்டு பேருமே அந்த பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, மக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது.
1: கண்டிப்பா இது வந்து நிறைய பேரோட ஒரு கேள்வியாவே இருந்துச்சு, ஏன் வந்து தண்ணி வடிஞ்சுட்டே இருக்குது அப்படின்ற கேள்வியாவே இருக்கும். ஆனா நீங்க சொன்னதுல இருந்து என்ன, கண்டிப்பா நம்ம ட்ரெயின் பண்ணி ஆகணும், அப்படி பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்ன,
0: நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்தும் கூட பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீன் விற்கல அப்படின்னு நம்ம இங்கிருந்து அனுப்பின ஓனர் சத்தம் போடுவாங்க. இந்த மூணு மணிக்கு மார்க்கெட்டுக்கு போனோம்னா 3 மணிக்கு போயிடணும்.

0: 2.50 அங்க இருந்தா தான் நம்ம மீன் முதல்ல இறங்கும். இல்லைன்னா வேற ஊர்கள்ல இருந்து வர மீன் இறங்கிருச்சுன்னா நம்ம மீனுக்கு விலையும் கிடைக்காது, மார்க்கெட்ல போகவும் செய்யாது. அப்ப கொண்டு போய் வேஸ்ட், பண நஷ்டம். நம்ம இவ்வளவு அவசரப்பட்டு உழைப்பு போட்டு போய் நமக்கும் கஷ்டம் தான்.
1: இப்ப போற வழிகள்ல உங்களுக்கு வந்து என்னென்ன சிரமம்லாம் இருக்கும்? போற வழியில ஒருவேளை உங்களுக்கு என்ஜின்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விபத்து, ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான், நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை
0: இருக்கு. அது எப்படின்னா, இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், டவான் டயர் வெடிச்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம ஒற்றையா இருப்போம். ரெண்டு பேரா போனா பரவாயில்ல, ஒரு ஒத்தாளா இருப்போம். அப்போ அந்த ஒரே ஆளு இந்த டயரை மாத்தி கொண்டு போகணும், ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இன்ஜின் ஃபால்ட்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற வண்டி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து மாத்தி தான் கொண்டு போகணும். இது ஒண்ணு இருக்கு. திடீர்னு மழை, காத்து மழை போனப்ப அனுபவிச்சிருக்கேன். நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி மழை வந்தோடனே வைப்பறிப்பான்னு எடுக்காது, அடமழையா பெஞ்சிடும், வைப்பறா எடுக்காது, ரோடே தெரியாது, எதுக்கு வர வண்டி தெரியாது. சிரமத்தை தாண்டி தான் போகணும். இதான் முக்கியமான சிரமங்களை பார்த்தா.
1: நீங்க பிரதானமா போகக்கூடிய ஒரு மார்க்கெட்னா அது என்ன?
0: பட்டுக்கோட்டை போவோம். பட்டுக்கோட்டை திருப்பத்தூர் லோக்கல் என்ன, இல்லைன்னா அதிகபட்சம் கேரளா. கேரளா தான் மேக்ஸிமம் என்ன. சில்லறை வியாபாரிகள் சின்ன சின்ன வர்றவங்க ராம்நாடு, பட்டுக்கோட்டை, திருப்பத்தூர் அப்படி அனுப்பிவிடுவோம். கும்பகோணம்.
1: ஒரு வண்டிக்கு எத்தனை பாக்ஸ் வரைக்கும்லாம் ஏற்றுவீங்க?
0: வண்டியை பொறுத்து இருக்கு, வண்டியை பொறுத்து தான் பாக்ஸ் எழுதியாங்க. இப்போ குட்டியானே அப்படின்னா 35 பாக்ஸ் போடுவாங்க. அதே இது கொஞ்சம் தோஸ்து அப்படின்னா 50 பாக்ஸ், 55 பாக்ஸ் போடுவாங்க. பிக்கப்புக்கு வேற லெவலில் போடுவாங்க, 60 பாக்ஸ், 62 பாக்ஸ் போடுவாங்க. 407 வேற போடுவாங்க. 200 பாக்ஸ் வண்டி இருக்குது, டாரஸ், லைலாண்டு, அது போடுவாங்க. 300 பாக்ஸ் வண்டி இருக்குது. இப்போ ஐஸ் மீனுன்னா மேக்ஸிமம் 200 பாக்ஸுக்குள்ளே முடிச்சுக்கிறோம்.
1: இப்போ நீங்கள் பட்டுக்கோட்டைக்கு பிரதானமாக போகும்போது பட்டுக்கோட்டையில் வந்து எத்தனை மணிக்கெலாம் மார்க்கெட் ஆரம்பிப்பாங்க?
0: பட்டுக்கோட்டையில் 3 மணி தான். நம்ம அந்த முன்னப்பின்ன ஏதாவது ஒன்று ஆச்சுங்கிறக்க 1 ஹவர் இயர்லியராக கிளம்பிடுவோம். இப்போ இங்கே பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவாங்க, பாட்டிக்காரன் ரெடி பண்ணி ஏற்றி ஏற்றி தந்துடுவாங்க. அங்கே போய் நம்ம அந்த பாட்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அங்கே கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், இறக்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சிரமங்கள் பண்ணலாம்.
1: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களையும் உங்களுடைய சிரமங்களையும் சொன்னதுக்கு.
0: நன்றி நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடல்ல அவ்வளவு பெரிய ஒரு பரப்புல ஏதோ ஒரு இடத்துல பிறந்து பல கட்டங்களை தாண்டி வளர்ந்த ஒரு மீனை அதை வலைய வீசி பிடிச்சு கரைக்கு கொண்டு வந்து நிறைய தூரங்களை கடந்து இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல கடலையே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய தட்டுகள்ல கடல் உணவுகளா வருது. இதுக்கு பின்னாடி பலருடைய உழைப்பும் பங்களிப்பும் இருக்குது. ஒரு பருப்பியை சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லும் போது கூடவே என்ன சொல்லுவோம்னா, ஒரு விவசாயியுடைய உழைப்பு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் ஒரு கடல் உணவு நம்மளுடைய தட்டுகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கடலுக்கு போய் அதை பிடிச்சிட்டு வந்த மீனவருடைய பங்களிப்பும் உழைப்பும் இருக்குது. சரி, ஒரு மீனை கடல்ல இருந்து பிடிச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய சமையல் அறைக்கு வர்ற வரைக்கும் அந்த மீன் எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படி அந்த மீனை நம்மளுடைய சந்தைகளுக்கும் நம்மளுடைய சமையல் அறைக்கும் கொண்டு வர்றாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்ட இந்திய குடியரசு தலைவர், துணை குடியரசு தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்ச கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகை

0: வீட்டுக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ள கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோம். கடல்ல இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை முதல்ல எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் இறக்கு தளத்துக்கு வரும். இந்த மீன் இறக்கு தளத்துல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மீன்களை தரம் பிரிக்கிறது நடக்கும். தரம் பிரிக்கிறது அப்படின்னா இப்போ கெட்டு போன மீன், கொஞ்சம் கெட்டு போற மாதிரி இருக்கிற மீன், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷான மீன், இது எல்லாத்தையும் தரம் பிரித்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கிற மீன்களை கருவாடுகளுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மீன்களை வியாபாரிகள் பிரித்து எடுப்பாங்க. எப்படி பிரித்து எடுப்பாங்கன்னா இப்போ வெள மீன் தனியாக, சூளி மீன் தனியாக, நகர மீன் தனியாக, பாறை மீன் தனியாக, இப்படி எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்தெந்த ஊர்களுக்கு தேவையோ அந்தந்த ஊர்களுக்கு தேவையான அளவு மீன்களை தனித்தனி பெட்டிகளில் அடைச்சி பேக் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி சொல்லணும்னா முதல்ல மீன் இறக்கு தளம், அதுக்கப்புறமா வியாபாரிகளுடைய கைகளில், அதுக்கப்புறமா தரம் பிரிப்பு, அதுக்கப்புறமா பேக்கிங் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு மீன்கள் நம்மளுடைய கைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிநிலைகள். இதில் நம்மளுக்கு டிராவல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வண்டி, அதாவது பிக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 45 பெட்டிகள் வரைக்கும் ஏற்ற முடியும். அதுக்கப்புறமா மீன் எண்ணெய்களுக்காக ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனங்களில் 110 பெட்டிகள் வரைக்கும் நம்மளால் ஏற்ற முடியும். அந்தந்த வண்டிகளை பொறுத்து அந்த பெட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்லைனா குறையும். இப்போ ஒரு பெட்டிக்கு நம்ம வந்து எவ்வளோ மீன் வைக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா. ஒரு பெட்டிக்கு 25 கிலோ வைக்க முடியும் மீன்களை மட்டும். அதோடு சேர்த்து ஐஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு பெட்டியனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 45 கிலோ இருக்குமா. இல்லை மீன் எண்ணெய்க்கு போகக்கூடிய ஒரு பெட்டி அப்படின்னா அதில் 60 கிலோ வரைக்கும் நம்மளால் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கனரக வாகனங்கள் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை தான் நம்ம போன ஒரு மணி நேரம் கேட்டுட்ருந்தோம். அவங்க எவ்வளவு அருமையாக சொன்னாங்க பார்த்தீங்களா, இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி தான் நம்மளுடைய கைகளுக்கு மீன் வருது அப்படின்றத அவங்க சொன்னதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களில் வேறு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. நான் திபோன். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்றது மீன்பிடி தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சின்ன விபத்து நடந்துட்டாலும் கூட அந்த மீனவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில் தான் மீன்பிடி தொழில். அதே போல தான் இந்த வாகனம் ஓட்டும், குறிப்பாக கனரக வாகனங்களை ஓட்டிகிட்டு போகிற ஓட்டுநர்களுடைய தொழிலும் கூட. ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம மீன் கொண்டு போய் சேர்க்கணும், அதாவது ஒரு சந்தைக்கு மீன் கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தை எத்தனை மணிக்கு தொடங்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கருத்தில் வச்சே தான் அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு போகணும். காரணம், இப்போ திருச்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்பயுமே அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அதிகாலை 2 மணிக்கு ஒரு சந்தை ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம ஊர்களில்லாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சந்தை வருது, ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு காலையில் வெள்ளனமே தொடங்கக்கூடிய சந்தை எத்தனை மணிக்கு வியாபாரிகள்லாம் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 மணி, 6 மணி, சில நேரத்தில் சாயந்தரம் மட்டுமே தான் வியாபாரம் பாம்பன் சந்தையை பொறுத்தளவு நடக்குது. அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வராங்க. ஆனால் மீன் சந்தைகள் அப்படி இருக்காது. இப்போ மதியானம் சமைக்க போகிறோம் ஒரு மீனை அப்படின்னா, நம்ம எத்தனை மணிக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவோம்னு நினைக்கிறீங்க? காலையில் வெள்ளனமே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி இறைச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நம்ம போய் வாங்கி ஆகணும். அதே மாதிரி தான் மீன்களும் கூட. அப்போ மக்கள் வேகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக சீக்கிரத்தில் போய் அந்த மீன்களை இறக்கி வச்சு அதை தரம் பிரித்து வைக்கணும். இந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக இருக்கும். அப்போ 2 மணிக்கு ஆரம்பிக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம 1 மணிக்காவது போகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும். அப்போ 1 மணிக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் வாகனத்தை விரைவாக ஓட்டிகிட்டு போகணும். நடுவில் ஏதோ ஒரு சின்ன விபத்து நடக்குது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை சாப்பிட போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டுநர்களால் போக முடியாது. இது எல்லாமே அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சவால்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக மீன் சந்தைகள் எல்லாமே அதிகாலைகள்லேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா வாகன ஓட்டிகள் எவ்வளோ சீக்கிரமாக போகணும் அப்படின்றத நம்மளே யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை அந்த வாகனம் வந்து போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மீனுடைய உரிமையாளர்கள் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வியாபாரமும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் அதுதான். அப்போ 2 பேருக்குமே ஒரு பாலமாக இருக்கக்கூடியது இந்த மீன் தான். அப்போ இந்த மீன் ஒழுங்காக வச்சா தானே 2 பேருக்குமே வந்து ஈஸியாக இவங்களுக்கான காசு அவங்களுக்கும், அவங்களுக்கான வியாபாரம் அவங்களுக்கும்.

நடக்கும். அப்போ வந்து சீக்கிரத்தில் ஒரு ஓட்டுநர் போகணும் அப்படின்னா இடையில் வரக்கூடிய இடையூறுகளை நம்ம தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு அடிச்சு பிடிச்சி வாங்கக்கூடிய மீனில் என்னென்ன சத்துலாம் இருக்குது? குறிப்பாக ஒரு சத்து இருக்குது, அந்த சத்து என்ன, அதில் இருக்கக்கூடிய பயன்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.

EPA DHA. இதுல ALA இருக்குது இல்லையா, இது ஒரு தாவர உணவுகள்ல இருக்கக்கூடிய சத்தா இருக்கு. குறிப்பா வந்து சியா சீட்ஸ் இருக்குது இல்லையா, அது ஆளி விதை, சோயாபீன்ஸ் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய சத்து. இந்த இபிஏ அப்புறமா டிஹெச்ஏ இது ரெண்டுமே கடல் உணவுகள்ல மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டிஹெச்ஏ பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கும் மனசோர்வுக்கும் கண் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் உதவி செய்யுது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 250 to 500 milligrams வரைக்கும் இபிஏ அப்புறமா டிஹெச்ஏ இந்த சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதனால மீன் உணவுகள் கிடைக்கும் பொழுது அதை தவிர்க்காம வாங்கி சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காரணங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கடல் உணவுகளை சாப்பிடறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கடல் உணவுகளும் கூட இனிமே அசைக்க முடியாத ஒரு உணவுப் பொருள் இந்த உலகத்துல உருவெடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. இந்த கருத்தோடய இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா, கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்களே, கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. நேர்கள் கூட கதை சொல்றதுக்காக நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு சுல்தானா. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு புவனா நாகராஜன் எழுதின ஈகோவும் ஏமாற்றமும். கதைக்குள்ள போலாமா? அனிதா கோயிலுக்கு ரொம்ப ஆயத்தமா கிளம்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு அவங்களோட அன்றாட வேலைகள் எல்லாத்தையும் வெள்ளனமே பார்த்துட்டு தனக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு கூடவே மல்லிகை பூ வச்சுக்கிட்டு அழகா லட்சணமா தெய்வீக எண்ணத்தோட கோயிலுக்கும் கிளம்பிட்டாங்க. அனிதாக்கு 50 வயசு கிட்ட இருக்கும். அவங்களுக்கு ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. ரொம்ப வசதியும் இல்லை, ரொம்ப ஏழையும் இல்லை, நடுத்தரமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. காலையிலேயே கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அனிதா வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. ஆட்டோக்காக அவங்க காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க, ஒரு 10 நிமிஷம் காத்திருந்தாங்க. அப்புறம் ஆட்டோ வரவும் ஆட்டோல ஏறி கோயிலுக்கும் போயிட்டாங்க. அனிதாவோட பையன் ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறாரு, பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்காரரு ஒரு அரசு அலுவலகத்துல பியூனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணுன்றது அனிதாவோட அலாதியான ஆசை. இப்ப இருக்கிற நிலைமை மாறி கொஞ்சம் வசதியான நிலைமைக்கு போகணும்னு அவங்க வேண்டாத கடவுள் இல்ல, போகாத கோயில் இல்ல, பார்க்காத சாமி இல்ல, எத்தனையோ முறை அவங்க பாக்குற எல்லார்கிட்டையும் அது அவங்களோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க கண்டிப்பா உயர்ந்த இடத்துக்கு போவோம், இதை விட இன்னும் வசதியா வாழ்வோம், எங்களோட கஷ்டம்லாம் மறைஞ்சு நாங்களும் ஒரு பகட்டான வாழ்க்கைய வாழ்வோம், நான் சொன்ன இந்த வார்த்தை பலிக்குதா பலிக்கலையான்னு பாருங்க அப்படின்னு எப்பவுமே யாருக்கிட்டையும் தன்னோட குடும்பத்தை விட்டு கொடுக்காம அனிதா பேசுவாங்க. அனிதாவோட மனசுல ஒரு பக்கம் நல்ல குணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்களுக்கு நெருடல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன குணமும் இருந்துச்சு. அது கெட்ட குணம்னு சொல்லிட முடியாது, ஆனா ஓரளவுக்கு அது மாத்திக்க வேண்டிய ஒரு குணம். இப்ப அவங்க கோயிலுக்கு போறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஈகோவும் ஏமாற்றமும் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: ஈகோவும் ஏமாற்றமும் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். ஆட்டோல அனிதா போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க வழியில ஆட்டோவை கை மறிச்சு நிப்பாட்டினாங்க. ஆட்டோக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது அனிதான்னு தெரிஞ்சுதான் அவங்க கை காமிச்சாங்க. ஆட்டோவை நிப்பாட்டினது அனிதாக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டான ராணி. ராணிய பார்த்ததும், தம்பி தம்பி வண்டி நிப்பாட்டுப்பா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இவங்க, இவங்களும் எங்க போறாங்களோ அங்க நம்ம இறக்கி விட்டு போயிருவோம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார அண்ணனும் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ராணிய பார்த்ததும் அனிதாக்கு எங்க இருந்துதான் அந்த ஒரு தற்பெருமை வந்துச்சோ தெரியல. வேண்டப்பட்ட நபர்கிட்ட தன்னோட நிலைய ரொம்ப உயர்த்தி பேசுறது அனிதாக்கு பிடிச்ச ஒரு வேலை. ராணி வண்டியில ஏறி உட்கார்ந்ததும் அவங்க கிட்ட என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேக்குறத விட, என்ன ராணி கழுத்துல போட்டிருக்கிற நகை கவரிங் ஆட்டம் தெரியுது, எங்க போயிட்டு இருக்க, என்ன இது சேலை ரொம்ப பழசா இருக்கு, என் சேலைய பாத்தியா, பட்டு புடவை அழகா இருக்கு பாரு, ஒரு சேலை 5000 ரூபா என் மக வாங்கி கொடுத்தான். ஆ நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருக்கு, அதான் தினமும் செக்கப்க்கு போயிட்டு இருக்கேன். ஐயோ என்னாச்சு சொல்றேக்கா, அது இங்க வச்சு பேசுற விஷயம் இல்லை, நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட வீட்டுல வந்து பேசுறேன். ஓ வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையா, அப்ப சரி நீ பொறுமையா வீட்டுக்கு வந்தே சொல்லு. அது சரி வெளியில போற அப்படின்னா இப்படியா போவாங்க, அது ஆஸ்பத்திரினாவே இருக்கட்டும், கொஞ்சம் நீட்டா பகுமானமா போவேனா? அக்கா நானே உடம்பு சரியில்லாம இருக்கேன், இப்படிப்பட்ட நிலையில எனக்கு இந்த பகட்டு பகுமான தேவையா? இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் பெருமை காட்டுறேன்னு சொல்ல வரியா? எனக்கு சுட்டு போட்டாலும் பெருமை காட்டுறதெல்லாம் வராது, தற்பெருமை எனக்கு ஆகாத ஒரு விஷயம், நானும் அதுவும் ரொம்ப தூரம். ஏதோ தெரிஞ்சவளா இருக்கியே, பாக்க கொஞ்சம் சரியில்லாம இருக்கியே, உன் நல்லதுக்காக உன்னை மாத்திக்க சொன்னா என்னையே நீ குறை கண்டுபிடிக்கிறியா? ஐயோ அக்கா அப்படிலாம் இல்லக்கா, சத்தியமா இல்லக்கா, போற வழியில தான் ஆஸ்பத்திரி, என்னை இறக்கி விட்டுருங்க, நான் அப்படியே இறங்கிக்கிறேன். சரி சரி ரொம்ப விசனப்படாத, ஏதோ பழகுன பழக்கத்துக்கு உரிமையா 4 வாரத்தை பேசிட்டேன், இதுக்கு மேல உன்கிட்ட நான் எதுவும் பேச மாட்டேமா, நீ அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல இருக்கிற கம்பியில சாஞ்சபடியே அப்படியே அனிதா எதுவும் பேசாம உட்கார்ந்துட்டாங்க. ராணியும் அனிதா கிட்ட எதுவும் பேசல. அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்ததும் ஆட்டோக்காரர்கிட்ட காசு கொடுத்தாலும் அத அந்த ஆட்டோக்காரர் என்ன வாங்குறதுக்கு முன்னாடியே, தம்பி அந்த பணத்தை எல்லாம் வாங்காதப்பா. ஏன், என்ன பார்த்தா எப்படி தெரியுது காசு இல்லாம வந்திருக்கிற மாதிரி தெரியுதோ? இங்க பாரு ராணி, இதோ உன்கிட்ட இருக்கிற உண்மையான பழக்கத்துக்காக தான் நான் உன்னை ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு வந்தேன், இல்லனா வண்டியை நிப்பாட்டிருக்க கூட மாட்டேன், என்ன மூணா மனுஷன் மாதிரி பிரிச்சு காசு எல்லாம் கொடுக்குற, அப்புறம் நீ வேற நான் வேற நான் அருமை, என்ன பழக்கம் இது, நீ ஆட்டோக்கு காசு கொடுக்கணும்னு கொடுத்தியா, இல்ல என்கிட்டயும் காசு இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக கொடுத்தியான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இருக்கிறப்ப அப்படி பண்ணாத, என்கிட்டயும் காசு இருக்கு. அக்கா இப்ப எதுக்கு நீங்க எண்ணெயில போட்ட கடுகாட்டம் இப்படி வெடிக்கிறீங்க, நானும் காசு கொடுத்து வரணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான், எனக்கு எப்பவுமே யாராச்சும் நான் பயணப்படும் போது எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்கன்னா அது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, என்னை பார்த்து அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, நான் காசு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கையில இருந்து கொடுக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். அந்த பழக்க தோசத்துல பண்ணிட்டேன், அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்களே. நீ 1000 தான் சொல்லு, ஆனா என் கிட்ட அப்படி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அந்த ஆட்டோக்காரர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே முகத்தை திருப்பிட்டு அனிதா வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க. அது ராணிக்கு ரொம்ப மன வேதனையை ஏற்படுத்தினாலும் அவங்க அதை பத்தி பெருசா எதுவும் எடுத்துக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களோட சிகிச்சையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டோ புறப்பட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அனிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னதை கேட்டு ஆட்டோக்காரானே டென்ஷன் ஆயிட்டாரு. கதையில என்ன ஆயிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நீர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. ஐயோ, இவ்வளவு தெரியாதனமா ஆட்டோல ஏத்திட்டேன். 50 ரூபாய் எனக்கு இன்னைக்கு நஷ்டம். என்ன பண்றது, பகட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? நானும் வயசாவிடால் விடுறேன்னு அவகிட்ட நீளமா பேசிக்கிட்டே போறேன். ஆனா என்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு 1 நிமிஷம் கூட நான் யோசிக்கல. இதுக்குத்தான் வெளியில யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்றது. சூழலை கையாள முடியாம அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற காசுதான் கடைசியில பறிபோகும். அடுத்தவங்க நம்மளோட கௌரவத்தை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லியே நிம்மதியை தொலைச்சிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. என்ன வாழ்க்கையோ இது. மாறும், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும். என் பையன் IT கம்பெனில வேலை பாக்குறான். அப்புறம் பாரு, காரு வீடுன்னு என் வீட்டோட நிலைமையே மாறி போயிரும். இப்ப இருக்கிற நிலைமை எல்லாம் தூள் தூளா காணாம போயிரும். அப்புறம் நான் இன்னும் பெருமை காட்டுவேன். எல்லார் முன்னாடியும் நான் தான் நான் தான்ற எண்ணத்தோட வாழ்வேன் அப்படின்னு அனிதா தனக்கு தானே பேசிட்டு இருக்கும் போது ஆட்டோக்கார அண்ணனுக்கே, சே, இந்த அம்மா என்ன இப்படி இருக்காங்க, இப்படி இல்லாம இருப்பாங்க அப்படின்ற நினைப்பும் வந்துருச்சு. அனிதாவை பொறுத்த அளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, வெளியில உள்ளவங்க கிட்ட தன்னை ரொம்ப பகட்டா காமிச்சுக்கணும், பகுமானமா தங்கிட்ட எல்லாமே இருக்கின்ற விஷயத்த சொல்லாம வெளியில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும்ன்றது அவங்களுக்கு ஒரு விடாப்படியான ஆசை. அது ஒரு வகையான விருப்பமாவே அவங்களுக்கு மாறி போச்சு. கல்யாணத்துக்கு போறாங்கன்னா கூட பக்கத்து வீட்டுல நகைய கடன் வாங்கி போட்டுட்டு கூட போவாங்க. அதுக்கு முக்கிய காரணமே அடுத்தவங்க தன்னை ரொம்ப பகட்டா நினைக்கணும்ன்றது மட்டும்தான். தங்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு அப்படின்றத எல்லார்கிட்டையும் வெளிப்படையா சொல்லாம சொல்றது அனிதாக்கு பிடிச்சு போன ஒரு விஷயம். எத்தனையோ முறை அவங்களோட வீட்டுக்காரரும் பையனும் மகளும் அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டாங்க. எதுக்குமா இப்படி பண்றீங்க, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ்வோம், எதுக்கு தேவையில்லாத பெருமை நமக்குன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா அனிதா அது எதையுமே கேட்டுக்கல. அவங்க கிட்ட போய் நேரா இந்த விஷயத்த பத்தி பேசினாலும் அவங்க தன்னை ஒத்துக்க மாட்டாங்க. தமையில தப்பு இருக்குன்ற விஷயத்த மனசார ஏத்துக்க கூட மாட்டாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, நான் எப்பவுமே சரியான ஆள் தான், என்ன குறை சொல்றவங்க தான் தப்பான ஆள்னு தைரியமா பேசுவாங்க. தன்னை திருத்திக்கணும்ன்ற எண்ணம் அனிதாக்கு வந்ததே இல்லை. ஒரு வழியா அவங்க கோயிலுக்கும் போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு அடுத்தவங்க போக வேண்டிய இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு வெளிநாட்டு ஏஜென்சி கம்பெனிக்கு போய் அங்க தன்னோட பையனுக்கு நல்ல காசு கட்டி நல்ல சம்பளத்துல வேலை வாங்கி கொடுத்தாதான் தன் குடும்பத்தோட நிலைமை மாறும்னு அனிதா அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாங்க. அவங்க போற கம்பெனி நம்பகமானதா இல்லையான்னு கூட அவங்க பார்க்கல. வேலை கிடைச்சிரும், பையன் வெளிநாடு போயிருவான், அப்புறம் காசு வந்துடும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அனிதாவோட மனசுல நிறைஞ்சு இருந்துச்சு. கோயிலுக்கு போன அடுத்த கையோட அனிதா அந்த கம்பெனிக்கு தான் போனாங்க. இந்த வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கம்பெனி அது. அங்கேயும் அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஈகோவும் ஏமாற்றமும் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம் சார். வேலைக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு அன்னைக்கு கேட்டிருந்தேனே. என் பையனுக்கு தான் வேலை தேடிட்டு இருக்கேன். எதுவும் அமைஞ்சிச்சா? வேலை உள்ளங்கையில இருக்குமா? நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஏற்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். என்ன கொடுக்கணும்? வேலை கிடைச்சா அவன் போய் வேலை பார்க்க போறான், அப்புறம் சம்பளம் வாங்கி ஊருக்கு அனுப்ப போறான், அவ்வளவுதானே? நான் என்ன கொடுக்கணும்? என்னம்மா விவரம் புரியாம இருக்கீங்களே. நீங்க இங்க ஏஜென்சிக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தீங்கன்னா உங்க பையனை அடுத்து நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புற வேலையில தான் இறங்க போறோம். இத போய் கூட நீங்க சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. என் தம்பி எவ்வளவு கொடுக்கணும்? ரொம்ப எல்லாம் இல்லம்மா, 10 லட்சம் தான். 10 லட்சம் தான். ரொம்பலாம் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு நீங்க காசை கட்டினீங்கன்னா வெளிநாட்டுல வேலை நிரந்தரம் ஆயிரும், அப்புறம் உங்களோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போயிரும். அன்னைக்கு கூட சொன்னீங்களே உங்க குடும்பத்தோட நிலைமை மாறணும், உங்க கஷ்டம் எல்லாம் தீரணும்னு. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆனா 10 லட்சம் பெரிய காசாச்சுப்பா. எங்க கிட்ட அவ்வளவு பணமும் இல்லையே. என்னம்மா நீங்க தான் சொன்னீங்க நான் கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு. இப்ப 10 லட்சம் சொல்லும் போது அதை அசால்ட்டா எடுத்துக்காம இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. உங்களோட மொழியே சரியில்லையம்மா. ஏதோ கஷ்டத்துல நீங்க இருக்கீங்கன்றது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது. நீங்க பாருங்க தம்பி, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. யாருக்கிட்ட காசு இல்ல? இப்ப நினைச்சேன்னா ஒரு சொடுக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் என்ன, 20 லட்சத்தை கூட என்னால ரெடி பண்ண முடியும். ஆளை பார்த்து இடப்படாதீங்க. என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாருங்க, நாளைக்கு டான்னு 10 லட்சம் உங்க டேபிளுக்கு வரும். என் பையனுக்கு அவன் படிச்ச படிப்புக்கு தக்க நல்ல வேலையை வாங்கி கொடுங்க, எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா பேசிட்டு அங்கிருந்து அனிதா கிளம்பி வந்துட்டாங்க. அங்கதான் அவங்க வீராப்பா பேசினாங்களே தவிர 10 லட்சம்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சு. அதை எப்படி ரெடி பண்றதுன்னு அவங்களுக்கு சத்தியமா தெரியல. தான் சேர்த்து வச்ச நகை, பேங்க்ல டெபாசிட் பண்ணிருந்த பணம்னு எல்லாத்தையும் புரட்டினா கூட 8 லட்சம் தான் வந்துச்சு. பாக்கி 2 லட்சத்துக்கு வேற வழியே இல்லாம கடன் வாங்குறதுக்கு தள்ளப்பட்டாங்க. பக்கத்துல தெரிஞ்ச வட்டிக்காரர்கிட்ட போய் 2 லட்சத்தை வட்டியோட சேர்த்து வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்படி வேலை தன்னோட பையனுக்கு வாங்கி கொடுக்கற விஷயம் அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. பணத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னோட பையன் விக்ரம் கிட்ட போய் அனிதா நின்னாங்க. வேலை முடிச்சு களி போட வந்த விக்ரம் அவங்க அம்மா தனக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனா அங்க நடந்ததே வேற. என்ன ஆயிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தான்.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஈகோவும் ஏமாற்றமும் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. வேலை முடிச்சு விக்ரம் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா அவரை பார்த்து, தம்பி அம்மா உனக்கு ஒரு வேலை வாங்கிட்டப்பா, நீ அந்த வேலையில போய் சேர்ந்தன்னு வை, நம்ம குடும்பத்தோட நிலைமையே மாறி போயிரும். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பெரிய வேலை, அதுவும் வெளிநாட்டு வேலை. மா நான் இப்ப பாக்குற வேலையே எனக்கு போதுமா, அதுல வர சம்பளமே நம்ம குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரியான அளவுலதான் இருக்கு. எதுக்கு பேராசப்படணும், இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வோமே. இங்க பாரு, நான் உன்கிட்ட கருத்து கேட்கல, என்னோட விருப்பத்துக்கு மாறா நீ எதுவும் பண்ணக்கூடாது. நான் அந்த ஏஜென்சியில பேசி உனக்கு வேலையும் வாங்கிட்டேன், நாளைக்கு போய் காசை கொடுத்தேன்னா நமக்கு காரியம் ஆயிரும். உன்னோட முடிவுல தான் இருக்கு. நல்ல வேலைக்கு நீ போவ, நல்ல சம்பாதிப்ப, பெரிய இடத்துல உனக்கு பொண்ணு பாக்கணும்னு நான் கற்பனை கோட்டையை கட்டி வச்சிருந்தா நீ இங்கே இருக்கலான்னு பாத்துட்டியா? அப்புறம் எப்ப நம்ம மாடி வீடு கட்டுறது, கார் வாங்குறது, நான் கழுத்து நிறைய நகை போடுறது, என்னப்பா நீ இப்படியே இருந்தா வாழ்க்கை ஓடிருமா? கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசுங்கம்மா, இந்த காலத்துல எடுத்தோடனே நல்ல வேலை யாருக்கும் கிடைச்சிடாது. காசு கட்டி போறோம்னா அது நூத்துல பாதி பேருக்கு தான் நம்பகமானதா அமையும். அந்த ஏஜென்சியை பத்தி நல்லா விசாரிச்சீங்களா? அந்த வேலை உண்மையான வேலை தானான்னு நீங்க உறுதிப்படுத்தினீங்களா? முதல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம். என்னன்னாலும் சரி, உனக்கு இந்த வேலையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். என்னம்மா பேசுறீங்க? சரி, சும்மா யாரும் இங்க வேலை வாங்கி தரா? நம்பகமான நபர்களா இருந்தா மட்டும்தான் நியாயப்படி என்ன பணத்தை வாங்கணுமோ அதை வாங்கிட்டு அந்த வேலையை வாங்கி கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஏஜென்சியில போய் வேலை வாங்கிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அங்க எவ்வளவு காசு கேட்டாங்க, அந்த ஏஜென்சியோட பேர் என்னன்னு எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட சொல்றீங்களா?

அதுவும் ஃபாரின்ல வேலையா? இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு. 10 லட்சம் பெரிய காசு தான், ஆனா உனக்கு ஒரு நல்ல வேலை அமைதுன்னா எனக்கு அது பெருசாவே படல. அதான் நகையை வித்துட்டு அப்புறம் டெபாசிட் பண்ண பணத்தை எடுத்துட்டு 2 லட்சம் வட்டிக்கும் கடன் வாங்கிட்டேன். 10 லட்சத்தை புரட்டிட்டேன். இந்த மஞ்ச பையில தான் அந்த பணம் இருக்கு. நாளைக்கு போய் கொடுத்தேன்னு வை, காரியம் முடிஞ்சு போயிரும். நாட்டு நடப்பு முதல்ல தெரிஞ்சுக்கோங்கம்மா. உலக நடப்பே தெரியாம இப்படி வெள்ளந்தியா இருக்காதிங்க. நீங்க பெருமை காட்டுறது எனக்கு பிடிக்கலதான், நீங்க பகட்டு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதும் எனக்கு பிடிக்கலதான். கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி இன்னைக்கான வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரி வாழ பழகிப்போமா. அதை விட்டுட்டு தேவையில்லாம கற்பனை கோட்டை கட்டுறது என்ன பொறுத்தளவுக்கு ஆகாத காரியம். அந்த ஏஜென்சியை பத்தி முதல்ல நான் விசாரிக்கிறேன். அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் வெளிநாட்டு வேலைக்கு போறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வீட்டுக்குள்ளயும் போயிட்டாரு. வாசல்லே நிக்க வச்சு இவ்வளவு பேச்சும் நடந்துச்சு. அப்புறம் சாயந்தரம் ஒரு 7 மணி போல டிவி ஆன் பண்ணா நியூஸ்ல தலைப்பு செய்தியில அனிதா எந்த கம்பெனில போய் தன் பையனுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களோ அந்த கம்பெனியோட பேரை சொல்லி பல பேரை ஏமாத்தி பணம் மோசடி பண்ண விஷயத்த செய்தியில சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த முதலாளிய கைது பண்ண விஷயத்தையும் செய்தியில சொன்னதுக்கு அப்புறம் எதிர்ச்சியா பிரிட்ஜ திறந்து தண்ணி குடிக்க போன அனிதாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு முடக்கு தண்ணி தொண்டைக்குள்ள இறங்குறதுக்குள்ள அவங்களுக்கு திக்குன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தாமதிச்சு அவங்க அந்த பணத்தை அங்க கொடுத்திருந்தாங்கன்னா அது முதல்ல வாய்க்குள்ள போனதுக்கு சமம்னு அந்த நொடியில தான் அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. இது எல்லாத்தையும் விக்ரமும் கவனிச்சாரு. என்னம்மா பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க போலயே, எப்பதான் நீங்க மாற போறீங்களோ தெரியல. ஈகோவும் தற்பெருமையும் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாதுமா. நம்ம பக்கம் என்ன தப்பு இருக்கு, நம்ம அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும். பதிலுக்கு நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு யாராச்சும் சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட எதிர்த்து போய் நம்ம சண்டை போடுறதை விட அவங்க சொன்னதுல என்ன தப்பு நம்ம மேல இருக்குன்னு யோசிச்சோன்னு வைங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. படிச்சு படிச்சு நானும் சொல்றேன், இந்த மாதிரி யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. ஒரு கணம் நான் சொன்னதை நீங்க யோசிச்சிங்கன்னா இவ்வளவு தூரம் நம்ம பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் புண்ணியத்துல உங்க பணமும் இப்ப காப்பாத்தப்பட்டுருச்சு. நல்ல வேலை காசை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு வேலை போயிருக்கும், உங்களோட பணம் நகை நீங்க நம்பி வாங்கின கடன் பணமும் போயிருக்கும். அப்புறம் கடன் அடைக்கிறதுக்கே ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும், அது ரொம்ப மோசமான வாழ்க்கைமா. இயந்திர வாழ்க்கைக்கும் மேலான வாழ்க்கை. நிம்மதியை இழந்து காசை கட்டணுமே கடன் அடைக்கணுமேனு ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அதுக்கும் வாழ பழகிக்கிறேன். அப்பாக்கு நல்ல வேலை இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சா வீடு ரெண்டா போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இருக்கிற வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி நிம்மதியா வாழ பாருங்க அப்படின்னு விக்ரம் தன்னோட அம்மாவை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோன்ற விஷயம் அந்த நொடியில தான் அனிதாக்கு புரிஞ்சு போச்சு. காலையில ராணிக்கிட்ட அவங்க நடந்துகிட்ட விஷயமானாலும் சரி, அவங்க பையன் கிட்ட இப்ப பேசினதானாலும் சரி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி அனிதா பேசின விஷயங்கள்னு எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன மன்னிச்சிரு விக்ரம், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் இருக்க பழகிக்கிறேன். உங்களுக்கும் எண்ணம் இருக்கு, உங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்றத புரிஞ்சுக்காம நான் நினைக்கிறதான் சரி நான் நினைக்கிறதான் கரெக்ட்னு ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். தப்புதான், மத்தவங்க மனசையும் நோக்கடிக்காம வாழ்ற வாழ்க்கை தானே சந்தோஷமான வாழ்க்கை. மன்னிச்சிருப்பா, நல்ல வேலை, இனிமே இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அவங்களோட தப்ப உணர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து அவங்க பகட்டு பெருமை காட்டுறது, அப்புறம் மத்தவங்க மனசு நோக்குற மாதிரி பேசுறது, அப்புறம் தேவையில்லாம பேராசைப்படுறதுன்னு எதுவும் பண்றதில்ல. கதையின் இதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: ஒரு செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு

0: இதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
0: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
1: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
0: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அத எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
1: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: பாரி வழங்கும் கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு தேவையான

0: இருப்போம். அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதிலே இனிமை காணுவது விதி அம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து சிறு

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம்

உங்களுக்கும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏ விடியாத பொழுதாச்சு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: வரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாறா வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம். விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சு தூங்கினா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமர்த்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த

0: கோடை காலத்துல குறைக்க முடியும். சம்மரை சமாளி நம்ம கடல் OSFM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசைFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கொத்தடிச்சா பறந்து விடும் கொத்த வரங்கா.
1: ஐயோ
0: பொண்ணு இவ புகுந்த வீட்டில் நுழையணும்னா வாசலத்தான் ஜிடிக்கணுண்டா.
2: வரே வா.

0: மாலா மாலா இந்தா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இளவட்ட பொண்ணுகளுக்கெல்லாம் இப்ப இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான்னா நான் சொல்ற புள்ளையாண்டானோ, ஆளிலையும் அழகன் அறிவிலையும் மன்னன், அம்மா நீ சம்மதிச்சுட்டேன்னு அதிர்ஷ்டம் உன் பக்கம் அம்மா.

0: படைச்ச ஆண்டவன் தானே வண்டையும் அதுக்கென தான் படைச்சான். நிலவ படைச்ச ஆண்டவன் தானே அல்லிய படைச்சு மலர வச்சான். ஆண்டவன் ஒண்ணுக்கு துணையா உன்னை படைச்சு வச்சிருக்கான், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல.
1: முட்டாள் மடையா வளராதரா வளராத, ஊடையா வண்டு குடும்பம் நடத்துது, அள்ளி நிலவாட குடும்பம் நடத்துதா, ஏண்டா இப்படி புழுகுறீங்க போங்கடா.
0: மொத்தத்துல பொண்ணு ஆணோட சேர்ந்து இருக்கணும்.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலா தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று மைதிலி என்னை காதலி மற்றும் கிராமத்து மின்னல் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதி அம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
3: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேரு போனு லேப்டாப் மாதிரியான

0: சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிக வேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: பச்சை மரம் 1, இச்சை கிளி 2,

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தான்
2: சந்தித்தான்.

0: பாடி பழகு
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்த
2: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற அபாயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது கோடை வெயிலை சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி தினமும் பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இளைப்பாறிக்கிற முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சருன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி போய் சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குழு குழுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்து.
7: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
8: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

பொறுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உடலழகை ஊருமைக்க காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாற்ற

0: இங்கே எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா? பழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பிள பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் அறுக்கணும், கட்டு

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

ஆஹா, அப்படியா? ஓகே, இது கியர், இது கிளட்ச், இது ஆக்சிலேட்டர், இது

மகரி சற்று கம்ம பதனி மாதவி பொன்மயில கரிதனி தனி பதனி தரிணி தபத பப மகரி சாதி காம பதனி மாதவி பொன்மயில சரிரிகமணி நித சரிகதாதனி சரிபாதமா பபகரி சரிகமணி சரிகம பதமா பதனி தரிகரி சதனி நித மா பதனி தகரி மாதவி பொன்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பூனை கண்ணை மூடினார்.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிரு.

0: மறுபடியும் கரண்ட் போயிடக்கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
1: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
0: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்பார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்பார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்ற

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலரில் நம்பர் பிளேட் வழக்கத்தில் இருக்கு. அதில் சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசாக வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்ச கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.